ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 நாள், ஸ்ரீ பராபர வருடம் வைகாசி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை, ராகம் சுத்த தன்யாசி.

சுத்த தன்னியாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். மங்கள இசையினை தொடர்ந்து குரல் அமுதம் கேட்கலாம். அதிகாரம் 104 உழவு, குரல் எண் 5. இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கைது செய்து ஊன் மாலையவர். அதாவது இதன் பொருள், தம் கையால் உழவு தொழிலை செய்பவர் பிறரிடம் சென்று ஒரு பொருளை யாசிக்க மாட்டார், மாறாக கொடுத்து உதவுவார். மீண்டும் குரலும் பொருளும். அதிகாரம் 104 உழவு, குரல் எண் 5. இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர். இதன் பொருள், தம் கையால் உழவு தொழிலை செய்பவர் பிறரிடம் சென்று ஒரு பொருளை யாசிக்க மாட்டார், மாறாக கொடுத்து உதவுவார்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் எமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. ஆசியாவில் முக்கிய நாடான இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. பெருமூளைவாதம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம் கிரயாசனம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் எஸ் சூசன்னா அவர்கள். ஏழு 15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நெல் கிரேஸ், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாலம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு தருமபுரி வானொலி நிலையம், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு உங்கள் கோடை விடுமுறையை எப்படி கொண்டாடி வருகிறீர்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர், கோடைக்காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் அன்பு கௌதம் அவர்களுடனான நேர்முகத்தின் 2வது பகுதி. இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 வழிகாட்டி கணித பாடப்பிரிவுகளும் வாய்ப்புகளும் குறித்து நேரலையில் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை தலைவர் முனைவர் எஸ் ராஜு அவர்கள். 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, சரியா தவறா. 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40

0: வெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை. 351 பகுதி சென்னை அஞ்சல். இரவு 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். செல்ரி சாகுபடி குறித்து விவசாயி பழனியம்மாள் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இதுவரை எமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் முதலில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்தும், அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை நிலையத்திலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Nina Rakel. Prime Minister Narendra Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the summit, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement, TEPA. He underlined that stakeholders on both sides should make efforts to achieve the investment target of $100 billion under TEPA and the consequent creation of 1 million jobs in India.
2: यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन के साथ ट्रेड एंड इकोनॉमिक पार्टनरशिप एग्रीमेंट लागू किया. ये यूनिक और स्पेशल एग्रीमेंट हमारे बीच टैलेंट, टेक्नोलॉजी और म्यूचुअल ट्रस्ट का एग्रीमेंट है. इसी एग्रीमेंट के माध्यम से एप्टा कंट्रीज से भारत में अगले 15 वर्षों में $100 बिलियन इन्वेस्टमेंट और 1 मिलियन जॉब्स क्रिएट करने का लक्ष्य है.
1: Prime Minister Modi also underscored India's ambitious green transition agenda, emphasizing country's scale, growing energy demands, climate commitments and rapid expansion in renewable energy, grid infrastructure, green hydrogen and clean energy. The summit was attended by CEOs of over 50 companies and more than 250 participants from Norwegian and Indian business and research communities. Earlier, in a gesture towards closer relations, Prime Minister Modi was awarded Grand Cross of the Royal Norwegian Order of Merit by His Majesty King Harald V of Norway. On the last leg of his five-nation visit, Prime Minister Narendra Modi will arrive in Rome, Italy, on a 2-day state visit today at the invitation of his Italian counterpart, Giorgia Meloni. Prime Minister Modi will have bilateral talks with Prime Minister Meloni. He will also call on the President of Italy, Sergio Mattarella. Mr. Modi is scheduled to hold talks with business leaders to further promote trade and investment between the two countries. Defence Minister Rajnath Singh has described Operation Sindoor as a testament to India's transformation into a strong, confident and capable nation. Addressing the Indian diaspora in Hanoi yesterday, Mr. Singh asserted that while India remains committed to the no-first-use policy, it will not succumb to nuclear blackmail and stands ready to respond firmly to any enemy misadventure. He highlighted India's growing stature on the international stage due to unprecedented progress achieved under the leadership of Prime Minister Narendra Modi. Judges Inquiry Committee investigating allegations concerning Justice Yashwant Verma submitted its report to Lok Sabha Speaker Om Birla at the Parliament House. It was presented in accordance with the statutory requirements under the Judges Inquiry Act 1968. The report will be laid in both Houses of Parliament in due course. The committee was constituted by Lok Sabha Speaker on 12th August last year. West Bengal government has granted formal sanction for

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் ரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் சிதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=mc² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓப்பன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ எம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓப்பன்ஹைமர் ஓலமிட்டார். 2nd உலகப் போரின் விளைவாக அணுக்கதிர் வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர் வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன், ஓப்பன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனைப் போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக

0: உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல், வேதியியல், கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹெய்மர், ஆல்பர்ட் எயின்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரமும் தீரா இடும்பை தரும் எனும் 3 குரட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள்.

மாறி செம்பவள கருமாறி சிங்கத்தின் மீதேறி பவனி வரும் ஓ

0: நிலையத்தில் நேரம் 6:40.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: இன்று இரவு 7:30 உங்கள் ஆகாசவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8
5: இதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணலை. அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு எந்த பயிர் போட்டு எடுக்கிறோமோ அதை எடுத்த பின்னாடி தேவைப்பட்ட கோழி எரு அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்று வாங்கி நட்டுருவோம். அதுக்கப்புறம் உயிர் பிடிச்ச பின்னாடி ஒரு 15 நாள்ல
4: சலரி சாகுபடியை பத்தி விவசாயி பழனி அம்மாள் அவர்கள் பல தகவல்கள் கொடுக்க போறாங்க. கேட்க தவறாதீர்கள் நேயர்களை, தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில்.
0: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 24 to 25 degrees Celsius குறைந்தபட்ச வெப்பநிலையாக 13 to 14 degrees Celsius காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% to 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65% to 75% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 km வேகத்தில் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 gram 1 kg அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 1 kg 10 gram கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கறிகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 and 75 days மான்கோச்செஃப் 2 gram 1 liter என்ற அளவில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பாகற்காயில் பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே 5 acres என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். வாழையை பொறுத்தவரை

0: 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல், இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம், மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும், விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள், மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம், உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும், அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில

0: மாவட்ட வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சக்கருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது ஆசியாவில் முக்கிய நாடான இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: ஆசிய பகுதியில் ஒரு முக்கிய ஒரு நாடாக கருதப்படுகிற இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை பற்றி பார்க்கலாம். 1997 இந்த காட்டுத்தீ பரவல் இங்கே ஏற்பட்டிருக்கு. இது சுமாரா அடுத்த ஆண்டு அதாவது 98 வரைக்குமே இந்த காட்டுத்தீயானது பரவி இருந்திருக்கு. உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ பரவுகளில் முக்கியமான ஒன்று இது கருதப்படுது. காரணம், கடந்த 200 ஆண்டுகளில் ஏற்படாத அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை இந்த காட்டுத்தீ ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய பரப்பளவில் இந்த காட்டுத்தீ பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ சுற்றி இருக்க நாடுகளிலையும் பரவ தொடங்கியிருக்கு. அதுல குறிப்பா பாதிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா மற்றும் சிங்கப்பூர். அந்த பக்கத்து நாடுகள்ல இருந்து ஏற்பட்ட தீப்பொடினாலையும் தீனாலையும் இந்த நாடுகளுமே பாதிப்பை சந்திச்சிருக்கு. இந்த காட்டுத்தீ பரவலை சாதாரணமா அவங்களால கட்டுப்படுத்த முடியல, அதனால ராணுவத்தை தான் நாடினாங்க. மற்ற நாடுகள் உதவியோட இந்த காட்டுத்தீ பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஹேசி. அதாவது ஆபரேஷன் ஹேசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மலேசியா நாட்டோட பொருளாதாரத்தை குறிக்கிற ஒரு சொல்ல. இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கு என்ன சம்மந்தம்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா காட்டுத்தீனால அதிக அளவுல 300 பாதிக்கப்பட்ட ஒரு நாடு மலேசியா தான். மலேசியா நாடுதான் தானாக முன்வந்து இந்த தீ அணைப்பதில் மிக ஒரு பங்காற்றுச்சு. இதனால மிகப்பெரிய அளவு சேதத்தை சந்திச்ச ஒரு நாடும் மலேசியா தான். அவங்களோட GDP எனப்படுகின்ற பொருளாதாரம் 0.3% குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவு இந்த காட்டுத்தீ அந்த நாடுகளில் ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாம புருனே, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளிலுமே இந்த ஹேசி அப்படிங்கிற இந்த புகை மூலமா ஏற்படுகின்ற இந்த ஒரு காட்டுத்தீ பரவுனுச்சு. இதனால சுமாரா 98 இடங்கள்ல இந்த காட்டுத்தீ பரவி இருக்கு. 98 இடங்கள்லயும் வெவ்வேறு விதமான விளைவுகளை இந்த காட்டுத்தீ ஏற்படுத்துச்சு. இதன் மூலமா 8 மில்லியன் ஹெக்டர்ஸ் பரப்பளவிலான காடுகள்ல மொத்தம் எரிஞ்சு சாம்பல் ஆச்சிருக்கு. அதனால அங்க வாழ்ந்த விலங்குகள், பழங்குடியினர், ஊர்வன பரப்பன பறவைகள், அவ்வளவு அரிதான விலங்குகள், அரிதான மரங்கள் போன்ற பலவும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அந்த நாட்டு மக்கள் அவங்களோட பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, பல விஷயங்களையுமே இழந்தாங்க. இந்தோனேஷியன் காடுகள் பொதுவாகவே அது எப்படி அறியப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த வனத்தில் ஏற்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா வறண்ட பகுதி தான். அதோட தட்பவெப்ப நிலையே அதுதான். ஆனா பல புறக்காரணிகள், வெளியிருந்து ஏற்படுற காரணியினால இந்த காட்டுத்தீ சற்றிலும் எதிர்பாராத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்தோனேஷிய மக்கள்ல அவங்களோட மிகப்பெரிய வாழ்வாதாரமா கருதப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாம் ட்ரீ எனப்படுகின்ற எண்ணெய் வித்து மரம். இந்த எண்ணெய் வித்து மரத்தின் மூலமா தான் நம்ம தினசரி நம்ம உபயோகப்படுத்துற பாம் ஆயில் அப்படிங்கிற எண்ணெய் கிடைக்குது. இந்த எண்ணெய் மிக அதிக அளவில் கிடைக்கிற நாடுகள் எது பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா. இந்த காட்டுத்தீ பரவல் மூலமா இந்த எண்ணெய் வித்து மரங்கள் எல்லாம் அதிக அளவுல எரிஞ்சு சாம்பலாயிரு. இதன் மூலமா அந்த நாடுகள் மட்டுமல்லாம பலவித சுற்றுப்பட்ட நாடுகள் எல்லாமே உணவு பற்றாக்குறையை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா எண்ணெய்ங்கிறது மிக அத்தியாவசியமான ஒரு உணவு. எண்ணெய் வைத்து தான் நம்ம நாடுகள்ல உணவை தயாரிக்கிறாங்க. அதற்கே மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, விலைவாசியிலும் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விளைவை இந்த காட்டுத்தீ ஏற்படுத்திருச்சு. இதனால ஏற்பட்ட மற்றொரு விளைவு மிகவும் ஒரு ஆபத்தான விளைவு ஏற்படுத்திருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா 234 மக்கள் இந்த வனத்தின் மூலமா இறந்துட்டாங்க. இந்தோனேஷியாவோட வடக்கு மாகாணங்கள்ல அதிக அளவுல மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தையும் உயிர் உடமை எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. இதன் மூலமா அவங்களோட மக்களோட வாழ்வாதாரம் மட்டும் பாதிப்படையில பொருளாதாரமும் அதிக அளவு பாதிப்படைஞ்சு. சுமாரா 4.47 பில்லியன் டாலர்ஸ் அந்த அளவுக்கு அவங்களோட இழப்பை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 13 முதல் 40% அளவான அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இந்த காட்டுத்தீயால ஏற்பட்டிருக்கு. இது உலக வெப்பமயமாதல மிகப்பெரிய ஒரு காரணியா ஏற்பட்டுச்சு. இதன் காரணமா அடுத்த சில ஆண்டுகள் இந்த நாடுகளோட வெப்பநிலை மிகவும் அதிகமா காணப்பட்டுச்சு. இதன் மூலமா இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், பிலிப்பைன்ஸ்

0: இலங்கை போன்ற பல நாடுகளுமே பாதிப்பை சந்திச்சுச்சு.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை ஆசியாவில் முக்கிய நாடான இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ இது குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6:59.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
1: பெருமூளை வாதம் குறித்து இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இது வந்து ஒரு மூளை பாதிப்பு. இது குழந்தைகளுக்கு ஏற்படும். செரிப்ரல்னா மூளை, சோ பால்சினா ஒரு பலவீனம். பர்த் அப்பவோ இல்ல ஆப்டர் பர்த், இல்லனா பர்த் ஆகி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைகளுக்கு ஒரு மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அது வந்து செரிப்ரல் பால்சி ஆகும். இதனால குழந்தைகளுக்கு தசை இயக்கத்துல பாதிப்பு ஏற்படும். இதோட சிம்டம்ஸ் வந்து பாஸ்டிசிட்டி, அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப லூஸா இருக்கும், தசைகள் தளர்வாக இருக்கும், நடக்கிறதுல கஷ்டமா இருக்கும், பேச்சு குறைபாடு, அப்புறம் கோஆர்டினேஷன் இருக்காது. ஸோ ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா அவங்க சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதோட காசஸ் என்ன இருக்கலாம்னா, பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது மதருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் செரிப்ரல் பால்சி ஆகலாம். அவங்க ப்ராப்பரா அந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலனாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். இதுக்கு பிசியோதெரப்பி மட்டும் இல்லாம ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இவங்க எல்லாமுமே சேர்ந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து இதை கியூர் பண்ண முடியாது. இது ஒரு கியூர் பண்ண முடியாதது, ஆனாலும் அவங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு ஒருத்தருக்கு ரொம்ப டைட்டா இருக்கும் மசில்ஸ் எல்லாம், ஒரு ஒருத்தருக்கு டிஸ்கைனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒருத்தருக்கு வாக்கிங் டிசபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செரிப்ரல் பால்சி இருக்கு. இதனால குழந்தைகளுடைய பிரெயின்ல இந்த நாலேஜ் வைஸ் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். இதுக்கு வந்து பிசியோதெரப்பியில வந்து ரெகுலரா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அவங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ ரெகுலரா நார்மலா சிட்டிங், ஸ்டாண்டிங், ஜம்பிங்க்கு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் பண்ணணும், பேலன்ஸ் எக்ஸசைசஸ், கோஆர்டினேஷன் டீச் பண்ணணும். மசாஜ் தெரப்பியும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இவங்களுக்கு வாக்கிங் டிசபிலிட்டிஸ் மெயினாக இருக்கிறதுனால ஆர்த்தோட்டிக்ஸ், அதாவது ஸ்பிளின்ஸ், ஸோ இந்த மாதிரி வச்சு இதை மேனேஜ் பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியாது, பட் எவ்வளோ ஏர்லியராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃபை தான் இதை இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கு வந்து தசையில மட்டும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து எல்லா சிஸ்டமையும் அஃபெக்ட். ஸோ அவங்களுக்கு ஐயில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் அது பிரெயின்லையும் அஃபெக்ட் ஆகும், லைக் அவங்களுடைய நாலேஜ் வைஸ் அது வந்து மோஸ்டாக இருக்காது, பட் சம்டைம்ஸ் அப்படியும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ எவ்வளோ ஏர்லியராக நம்ம டிடெக்ட் பண்ண முடியுமோ டிடெக்ட் பண்ணும். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ ரொம்ப கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: நேர்கள் இதுவரை பெருமூளை வாதம் குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கிரய சாசனம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
2: இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க, ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு, வந்து அடுத்தது நான் பண்ண போறேன், இந்த சொத்தை வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற வகையில நீங்க வந்து அது குறிப்பிட்ட ஜூரிசிக்ஷன் எந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று அங்க போய் வந்து பத்திரப்பதிவு வந்து நீங்க ஏற்படுத்தி அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு, பதிவு கட்டணம், கட்டணத்தை செலுத்தி முறையான வகையில வந்து நீங்க இந்த சொத்தை வந்து நீங்க வாங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம சொத்தை வந்து பதிவு பண்ணிட்டீங்க, பத்திரப்பதிவு எல்லாமே பண்ணியாச்சு, இப்ப நான் என்ன பாக்கணும் அப்படின்னா, உடனடியே நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, விலங்கு சான்று எடுத்து உங்களோட பேர் வந்து அதுல பதிவாயிருக்கா வந்திருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க அது பாத்துக்கணும். முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் பட்டா மாறுதல் செய்யணும். இந்த விஷயம் எல்லாமே செஞ்சுட்டு டாக்குமெண்ட் எல்லாமே உங்க கையில வாங்கிட்டு நீங்க அதை வச்சுக்க வேண்டியது, பராமரிச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து எவ்வளவு டியூரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ளார வந்து நீங்க இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். பதிவு செய்யும் போது தேவையான ஆவணம் மூல ஆவணம் வில்லங்கு சான்றிதழ், 15 நாளைக்கு முன்னாடி வந்து கடைசியா எடுத்த வில்லங்கு சான்றிதழ் வேணும், பட்டா வந்து உரிமையாளர் பெயர்ல வேணும், அது போக அக்ரியா இருந்தா நீங்க டிடிசிபி அப்ரூவலோ இல்ல இதுக்கான தேவைகள் என்ன ஆவணங்கள் இருக்கும், இல்ல லேண்ட் யூசேஜோ அந்த மாதிரி தேவை வரும் பட்சத்துல, இல்ல டவுன் ப்ராப்பர்ட்டி அப்படியா அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி பட்டாக்கள் வந்து தேவையான விஷயமா இருக்கும். நீங்க அங்க போய் அணுகும் போதே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க, இந்த இது வந்து எடுத்துட்டு வந்துருங்க, இந்த ஆவணங்கள் வந்து எடுத்துட்டு வந்துருங்க, குறிப்பிட்ட அந்த ஆவணங்களை வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல முறையில வந்து நீங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வாங்கிக் கொள்ளலாம்.
3: இப்போ அந்த கடனை நான் செலுத்திட்டேன், ஏன்னா எங்க தாத்தாவோட சொத்தை வந்து நான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒருவேளை அவங்க நீதிமன்றத்துல வந்து மார்கேஜ் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து, அதாவது நிலத்தை வந்து அட்டாச் பண்ணி நீதிமன்றம் மூலியமா அவங்க உத்தரவு வாங்கியிருந்தாலும், ஒருவேளை நம்ம இப்போ ரீசண்டா வந்து அந்த நிலத்துக்கான என்ன உரிய பணம் இருக்கோ அதை நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து செலுத்திட்டு நம்ம அந்த மார்கேஜ் வந்து திரும்ப நம்ம நிலத்தை வந்து நாமளே பெற்றுக்கொள்ளணும், நம்ம தாத்தா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொத்துக்கள் எதுவும் அடமானத்திலயோ இல்ல அட்டாச்மெண்ட் ஆயிருக்கோ அப்படி இருந்தா இப்ப நம்ம அதை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும். நிச்சயமா முடியும். எப்படின்னா நீதிமன்றத்தின் மூலியமா இந்த வழக்குல வந்து ப்ராப்பர்ட்டி எங்க ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணி இந்த தேதியில வந்து நீங்க உத்தரவு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார்கிட்ட வந்து அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட வந்து அடமானம் வைக்கப்பட்டிருந்ததோ இப்போ அவங்களோட வாரிசுதாரர்கள் அவங்க எல்லாரையுமே வந்து அந்த வழக்குல வந்து பார்ட்டியா இணைச்சிட்டு அவங்க மேல எல்லாமே வந்து இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்து அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து செட்டில் ஆயிருச்சு, எங்களுக்கு வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற பட்சத்துல நம்மளோட நிலத்தை வந்து நம்ம தாத்தாவோட நிலமோ அப்பாவோட நிலமோ இல்ல நம்ம நிலமோ இத்தனை வருஷமா வந்து 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் வந்து வச்சிருந்த நிலத்தை வந்து நம்ம நீதிமன்றம் மூலியமா நம்ம மீட்டு கொள்ள முடியும். சிவில் வழக்கு தாக்கல் செஞ்சு முறையா அதுக்கு வந்து எந்த நீதிமன்றமும் ஜூரிசிக்ஷன் பார்த்து நம்ம அங்க அந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்ம நிலத்தை வந்து மீட்டு கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
2: அதோட பத்திரங்கள் மூல ஆவணங்கள், அதோட மெயின் பத்திரம் யார் பேர்ல இருக்கு, எந்த உரிமையாளர் எங்க இருக்காரு, இந்த சொத்து வந்து என்னென்ன வகைப்பாடுல இருக்கு, பின்ன வந்து ஈசி அதாவது விலங்கு சான்றிதழ் பத்தி பாக்கணும், பட்டா வந்து யார் பேர்ல இருக்கு, இப்ப இருக்கிற ஓனர் பேர்ல உரிமையாளர் பேர்ல இருக்குதா அப்படிங்கறத நம்ம முக்கியமா வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை கிரய சாசனம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
4: ஜி பூம்பா.
5: ஹாய் ஜி பூம்பா, வாட் எ சர்ப்ரைஸ், நீ 2K லயே இருக்கியா?
4: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.

0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீபம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
0: ஜீபம்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3rd ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும், வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணைக் குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100 மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 அதிகபட்ச வெப்பநிலை 2-3 செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனா். நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சம நிலையில் உள்ளன. நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்து நேரம் 7:25. குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சியான பாடல்களும் உங்களுக்காக.
3: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பருவம்.

தரையில் நீர்த்துளி விழுவதற்கு முன் மண்ணுலகத்து வண்ணமும் சுவையும் கலவாத மேகமண்டலங்களிலேயே அவற்றை பருகும் சாதகப் புள்ளை போல் விசாகையின் ஞானம் உலகத்து அழுக்கையெல்லாம் காணாத பருவத்தில் முன்பிறவி கண்ட தொடர்பினால் அவளுக்கு வாய்த்ததென்பதை உணர்ந்தபோது இளங்குமரன் அவளை தவப்பிறவியாக மதித்து காணத் தொடங்கினான். அத்தகைய மதிப்பு அவள் மேல் ஏற்பட்டதனால்தான் இந்திர விகாரத்து துறவியிடம் தான் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதைப் பற்றி அவள் குறிப்பிட்ட போது அவன் மனம் குன்றி நாணமடையும்படி நேர்ந்தது. சுரமஞ்சரியிடம் குன்றாமல் வளர்ந்திருந்த அவனுடைய அதே மனதின் இருமாப்பு விசாகையிடம் குன்றி தளர்ந்ததோடு அன்றி பக்தியாகவும் மாறியிருந்தது. விசாகையின் கதை தனக்கு தெரிய வேண்டியது அவசியம் என்று நாங்கூரடிகள் வற்புறுத்தி கூறியிருந்த காரணத்தை இப்போதுதான் இளங்குமரன் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. மற்போர்களில் எதிர்த்து வந்தவர்களை முதுகுக்கு மண்காட்டி வென்றதற்காகவும் இளவட்ட கற்களை தூக்கியதற்காகவும் குறி தவறாமல் அம்பு எய்ததற்காகவும் பெருமைப்பட்ட நாட்களை நினைவின் அடிமூலையிலிருந்து புரட்டி கொணர்ந்து இன்று எண்ணினால் அவை சிறுமை நிறைந்தவையாக தோன்றின. வேறு பெரிய செயல்களை செய்வதற்கு கையாலாகாத காலத்தில் செய்த சிறுபிள்ளை செயல்களாக நினைத்துக் கொள்ள முடிந்ததே தவிர இன்று அவனாலேயே அவற்றை மதிக்க முடியவில்லை. ஞான பசியோடு திருநாங்கூருக்கு வந்த அன்றே அவன் மனதில் மதிப்பிழந்திருந்த அந்த பழப்பெருமைகள் விசாகை என்னும் புதுமையை அறிந்தபின் இன்னும் மதிப்பிழந்தன. நீண்ட சாலையில் பார்வைக்குள் பிடிபடாத தொலைவுக்கு சென்றுவிட்ட உருவங்களைப் போல் அவை மனதிலிருந்தே விலகலாயின. இனி எதிர்வரும் காலத்தை பற்றி அவன் மனதில் எழுகின்ற கற்பனைகள் ஓங்கி தொட முயன்று கொண்டிருந்த உயரம் வேறு விதமாக இருந்தது. உலகெங்கும் உள்ள பேரறிஞர்கள் ஒன்று கூடி வரிசையாய் அந்த வரிசைக்கு முடிவே தெரியாமல் நீண்ட தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்கள் அப்படி நிற்பதால் நின்றபடியே தானாக நிறுவிக்கொண்ட வீதி ஞான வீதியாகி இளங்குமரனின் கண்களுக்கு தோன்றுகிறது. வீதியின் நடுவில் நின்று இருபுறமும் பார்க்கிறான் அவன். அவனுடைய வலது கையில் ஞான கொடி அசைந்தாடுகிறது. அந்த வீதியின் நெடுமை அவன் மனதில் மலைப்பை உண்டாக்குகிறது. வீதியின் இருபுறமும் ஒளிமயமாய் நிற்கும் ஞானிகளுக்கு முன்னால் ஒவ்வொன்றாய் நாவல் மரக்கிளை ஊன்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞானியின் கையிலும் அந்த ஞானத்தின் வெற்றி சின்னம் போல் ஒரு கொடியும் காட்சியளிக்கிறது. அவர்களோடு எல்லாம் அறிவு வாதம் புரிய வேண்டும் என்று இளங்குமரனுக்கு ஆசையாய் இருக்கிறது. வாதிட்டு வென்றபின் அத்தனை பேருடைய கொடிகளையும் வீழ்ச்சியுற செய்து நாவர் கிளைகளையும் பறித்தெறிந்துவிட்டு நாவலோ நாவல் என முழங்கிக் கொண்டேதான் அந்த வீதியின் முடிவு தெரிகிறவரை நடந்து சென்றாக வேண்டும் என்று இளங்குமரனுக்கு ஆசையாய் இருந்தது. அதே சமயத்தில் தனக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா என்ற பயமும் தயக்கமும் தடையாயிருக்கின்றன. ஆனால் மனமோ துணிந்து முன்னால் நடந்து போ என்று தூண்டுகிறது. அன்று அந்த மாலை வேளையில் திருநாங்கூர் பூம்பொழிலின் தனிமையான பகுதி ஒன்றில் அமர்ந்து இளங்குமரன் இப்படி தன் எதிர்காலத்தை கற்பனை செய்து கொண்டிருந்த போது தற்செயலாய் அந்த பக்கம் வந்த விசாகை அவனிருந்த நிலையைக் கண்டு அவனிடமே கேட்டாள், எந்த கோட்டையை பிடிப்பதற்கு இவ்வளவு ஆழமான சிந்தனையோ? சிறிது நேரத்திற்கு பின் இளங்குமரனிடமிருந்து இதற்கு பதில் கிடைத்தது. ஞான கோட்டையை பிடிப்பதற்கு. பெரிய ஆசையாக அளவா இருக்கிறது இது? மன்னிக்க வேண்டும் அம்மையாரே, ஆசைகளையெல்லாம் மிக எளிதாக நீக்கிவிட்டு வந்திருக்கிற உங்களிடம் ஆசையை பற்றி சொல்வதற்காக கூசுகிறேன் நான். அப்படியில்லை, கூசாமல் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் கூறியது புதுமையான ஆசையாக தோன்றுகிறதே என்றாள் விசாகை. இளங்குமரன் தன்னுடைய கற்பனையில் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கும் லட்சியத்தை தயங்கிய மொழிகளால் விசாகைக்குச் சொன்னான். அதை கேட்டு அவளுடைய முகம் அதில் ஏற்கனவே அளவற்று நிறைந்திருக்கும் புனிதத்தன்மையை மேலும் பெருகினார்போல் மலர்ந்தது. அவள் சிரித்தவாறே அவனை நோக்கி வினாவினாள், உங்களுடைய இந்த ஆசையை யார் கேட்டால் மெய்யான பெருமகிழ்ச்சி ஏற்படும் என்பதை சொல்லட்டுமா? ஏன், அப்படியானால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரவில்லையா என்னுடைய இந்த ஆசை? இளங்குமரன் அவளிடம் பதிலுக்கு கேள்வி தொடுத்தான். ஞான கோட்டையை பிடிக்கும் உங்களுடைய ஆசையை கேட்டு நானும் அடிகளும் எங்களைப் போன்ற பிறரும் அடைய முடியாத மகிழ்ச்சியைக் காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சியை வேறொருவர்தான் அடைய முடியும். யாரவர்? உங்களைப் பெற்று உலகுக்கு அளித்த தாய், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய இந்த ஆசையை அறிந்து உலகம் உங்களை சான்றாண்மை உள்ளவராக ஏற்று புகழ்வதை உங்கள் தாய் கேட்க வேண்டும். உங்களைப் பெற்றபோது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் புகழை பெறுகிற போது உங்கள் அன்னை ஒருத்தியால்தான் அடைய முடியும். இளங்குமரன்
திருநாங்கூருக்கு வந்ததிலிருந்து எந்த கலக்கத்தை அடையாமல் மறந்திருந்தானோ அந்த கலக்கத்தை விசாகை நினைவூட்டிவிட்டாள். அவளுக்கு மறுமொழி கூற தோன்றாமல் கண் கலங்கினான் அவன். அவனுடைய கலக்கத்தை விசாகையும் கவனித்தாள். ஏன் இப்படி கண் கலங்குகிறீர்கள்? கண் கலங்காமல் வேறென்ன செய்வது? என்னை பெற்று மகிழ்ந்தவளை பார்த்தும் மகிழாத பாவினான். இளங்குமரன் தாயில்லா பிள்ளையாக வளர்ந்திருப்பானோ என்று நினைத்தாள் விசாகை. அதை அவனிடம் அப்போது கேட்டால் அவனுடைய கலக்கம் அதிகமாகுமோ என்று எண்ணி கேட்காமல் அடக்கிக் கொண்டாள். உங்கள் தாயை பற்றி உங்களுக்கு நினைவு உண்டாக்கியது இப்படி ஒரு துயர விளைவை தரும் என்பது தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன் என்று மன்னிப்பை கோரும் குரலில் கூறினாள் விசாகை. அதற்கும் இளம் குமரனிடம் இருந்து பதில் இல்லை. அம்மா, உன்னை காணும் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்காமல் காணவில்லையே என்ற துயரத்தையே மகிழ்ச்சி தாகமாக பெருக்கிக் கொண்டிருக்கிறாயே என்று தாயை எண்ணி ஏங்கினான் இளங்குமரன். அந்த நிலையில் இளங்குமரனை தனிமையில் விட்டு செல்வதே நல்லது என்று எண்ணி விசாகை அகன்றாள். மனம் கலங்கி வீற்றிருந்த இளங்குமரன் விசாகை சென்றதை அறியாமல் அவள் அங்கிருப்பதாகவே எண்ணி ஏதோ சொல்ல தலை நிமிர்ந்தபோது நேர் எதிர்ப்புறம் பூம்பொழிலின் வாயிலில் முல்லையும் கதக்கண்ணனும் நுழைந்ததைக் கண்டான். அவன் விழிகளில் வியப்பு மலர்ந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இருவர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நேர்களே, நம்முடைய நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த கண்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேற்று ஏற்கனவே நாம் லைவ் ஷோ ஒன்று கொடுத்துருந்தோம். 1 மணி நேரம் பல்வேறு மலர் அலங்காரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. 10 நாள் இருக்க இந்த திருவிழாவில் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளூர் மக்கள் மட்டுமல்ல, வெளியூர் மக்களும். அதே போன்று இன்று காலை 9:30 அளவில் நம்மளுடைய உதகை மையப்பகுதியான சேரிங் கிராஸ் பகுதியில் வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினருடைய கண்ட்ரோல் ரூம், அந்த இடத்துல வந்து ஒரு தொழில்நுட்பம் அறிமுகம் பண்ண போகிறாங்க நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். அது எதிர்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய ஊட்டியில் டிராஃபிக் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, பார்க்கிங் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ட்ராவலை வந்து நம்ம பிளான் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல இந்த தொழில்நுட்பத்தோட அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து எந்த பகுதியிலேருந்து உதகைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கான சரியான பாதை, அந்த பாதையில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கு எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி காலையில் 9:30 வெளியிட போகிறாங்க.

0: அப்பு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். சுகாதாரம் தொடர்பான நலத்திட்டங்களில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தமிழக அரசால் 2021 கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மருத்துவ சேவைகளை நேரடியாக மக்களின் வீட்டு வாசல் வரை கொண்டு சேர்த்தல் ஆகும். அதாவது மக்கள் மருத்துவமனைக்கு வரவேண்டாம், மருத்துவர், நர்ஸ், மருத்துவ ஊழியர்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்து சேவை வழங்குவார்கள். வீட்டிலேயே உள்ள மருத்துவ நோயாளிகளுக்கு சிகிச்சை இதன் மூலம் அளிக்கப்படுகிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நீண்ட நாள் நோய்களில் கண்காணிக்கப்படுகிறது. அவசர நிலைகளை விரைவில் கண்டறியப்படுகிறது. கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் மருத்துவம் எளிதில் அணுகப்படுகிறது. வீட்டில் இருக்கும் முதியோர் நீரழிவு, பிபி, இதய நோய், மூளை காய்ச்சல், ஸ்ட்ரோக், படுக்கையில் இருக்கும் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், வீட்டில் இருந்து வெளியே செல்வது கடினமாக உள்ளவர்களுக்கு இந்த சேவை வழங்கப்படுகிறது. வீட்டிலேயே பல பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. பிளட் பிரஷர், சுகர் டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட், இசிஜி, வெயிட் போன்றவைகள் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகள் அருகில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டரில் கிடைக்கிறது. வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இவர்களுக்கு நாம் விஷயத்தை தெரிவிக்க, இந்த சேவை கட்டணம் இல்லாத சேவையாக வீட்டிலேயே செய்யப்படுகிறது. முழுக்க முழுக்க இலவசமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது. இந்த சேவை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல நல்ல திட்டங்கள் தமிழக அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: by 5 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய

0: மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
1: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்கறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்ல கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
2: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஒரு டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
1: அதை கேட்பேன். விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நான் கருதுறேன்.
3: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்தில் ஆல்வின்ற நபர் பேசுகிறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியாக கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
4: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரலை பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால் வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
3: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலயமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே இதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால். ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைங்களால பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா. நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் அது தனியாக ஓடும். ஆனால் ரேடியோவில் கேட்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமையை போக்குற ஒரு இதாக தான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடி பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம் எல்லாம் பத்தி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு தூங்குவேன். சில அதை ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னோர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டு விடுவாங்க. இப்ப இப்படி வட்டமா இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிறாது. லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை பூரா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்படி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள், இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
2: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
3: வணக்கம்
2: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
3: நங்கவள்ளி பக்கம்.
2: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, 1வது படிக்கிறீங்களா 2வது? நீங்க
3: 1வது.
2: நல்லா படிக்கிறீங்களா?
3: எஸ்.
2: என்ன நல்லா படிக்கிறீங்க?
3: பாட்டு கதை.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்விழி?
3: பாட்டு.
2: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது
3: அது? ஸ்பீச்.
2: நீங்க சொல்லுங்க.
3: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
0: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
4: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டை மாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
5: பவித்ரா, எங்க இருக்க? கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
6: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே. ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
5: ஐயோ, மறந்துட்டேன். சரி விடு, இப்ப என்ன அதுக்கு?
6: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம்.
5: இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்றேன்.
6: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
7: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
8: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
7: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
8: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
7: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
6: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
9: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 9:00.

0: ரெட்ரோ ராகங்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

No, no, no, no. Yes, listen.

கண்ணதாசனின் பாடல் வரிகள், இளையராஜாவின் இசையமைப்பு, ஜென்சியின் குரலில் ஒலித்தது ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் ரெட்ரோ ராகங்கள்.

0: வாலியின் பாடல் வரிகள், கங்கை அமரனின் இசை அமைப்பு, கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்த குரல்களில் ஒலித்தது மௌன கீதங்கள் திரைப்படத்திற்காக.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்னுட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களை எல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களை எல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம். அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை, லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா. லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது, நம்ம உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்கள். அதோட சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார், நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நிலையத்தில் நேரம் 9:16. ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்களுக்கு இடையில நாம உதகை உழவர் சந்தையினுடைய மலை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளினுடைய விலை நிலவரமும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இன்று கத்தரி 42 ரூபாய்க்கும், வெண்டை 52 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 52 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 58 ரூபாய், அவரை 94 ரூபாய், புடலங்காய் 52 ரூபாய், பீர்க்கங்காய் 66 ரூபாய், சுரைக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 66 ரூபாய், கொத்தவரை 41 ரூபாய், பூசணிக்காய் 21 ரூபாய், அரசாணிக்காய் 24 ரூபாய், பச்சை மிளகாய் 66 ரூபாய், சின்ன வெங்காயம் 67 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய், பொரியல் தட்டை 41 ரூபாய், முருங்கை 47 ரூபாய், தேங்காய் 58 ரூபாய், மாங்காய் 29 ரூபாய், வாழைக்காய் 53 ரூபாய், சேனைக்கிழங்கு 47 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 41 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 41 ரூபாய், உருளைக்கிழங்கு 53 ரூபாய், மேரக்காய் 28 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், கேரட் 47 ரூபாய், பீட்ரூட் 53 ரூபாய், நூல்கோல் 41 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் கிலோ ஒன்றிற்கு 24 ரூபாய், காலிஃபிளவர் 47 ரூபாய், பட்டாணி 160 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 190 ரூபாய், கிஞ்சி 150 ரூபாய், கறி பீன்ஸ் 82 ரூபாய், புஷ்பீன்ஸ் 140 ரூபாய், டபுள் பீன்ஸ் 106 ரூபாய், ஊட்டி அவரை 140 ரூபாய், கலர்கோஸ் 29 ரூபாய், குடைமிளகாய் 58 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 58 ரூபாய், ப்ரொக்கோலி 94 ரூபாய், கருவேப்பிலை 58 ரூபாய், கொத்தமல்லி 94 ரூபாய், புதினா 58 ரூபாய், அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, கக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்ற கீரை வகைகள் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும், வாழை இலை 42 ரூபாய்க்கும், வாழைப்பூ 12 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 106 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 41 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்ற மக்காச்சோள கதிர் 35 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 180 ரூபாய்க்கும், கொய்யா 94 ரூபாய்க்கும், பப்பாளி 53 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், திராட்சை 116 ரூபாய்க்கும், மாம்பழம் 170 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 58 ரூபாய், ரஸ்தாலி 70 ரூபாய், மோரிஸ் 41 ரூபாய், நேந்திரன் 47 ரூபாய், செவ்வாழை 94 ரூபாய், கற்பூரவல்லி 58 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றிற்கு 260 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், சாத்துக்குடி 82 ரூபாய், அன்னாசி பழம் 94 ரூபாய், முலாம்பழம் 58 ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுகிறது. ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: I'm Mario.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: கண்ணதாசனின் பாடல் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பு, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஒலித்தது வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து. நிலையத்தில் நேரம் 9:29.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில நவீன அறிவியலின் முக்கியமான புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர்கள்ல ஒருவரான வில்ஹெல்ம் ரான்சன்ட் அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்ததன் மூலம் மருத்துவ உலகையே புரட்சிகரமாக மாற்றியவர் இவர். இவர் 1901 இயற்பியல் துறையில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர். ரான்சன்ட் 1845 மார்ச் 27 அன்று ஜெர்மனியின் லெனப் என்ற இடத்துல பிறந்தாரு. அவரது தந்தை ஒரு துணி வியாபாரி. ரான்சன்ட் இளம் வயதிலேயே அறிவியல்ல ஆர்வம் காட்டினாரு. உட்ரெக்ட் பல்கலைக்கழகத்துல படித்த பிறகு ஜூரிக் பல்கலைக்கழகத்துல பொறியியல் பட்டம் படித்தாரு. 1869 முனைவர் பட்டம் பெற்றாரு. பின்னர் வொர்ஸ்பர்க் மற்றும் ஸ்ட்ராஸ்பர்க் பல்கலைக்கழகங்கள்ல பணியாற்றினாரு. 1895 நவம்பர் 8 அன்று அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளா கருதப்பட்டது. அப்போது அவர் உர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்துல இயற்பியல் பேராசிரியராக இருந்தாரு. கேத்தோட் ரேஸ் பற்றிய பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தாரு. ஒரு கண்ணாடி குழாய இருண்ட அறையில இயக்கிய போது அருகில் இருந்த பாரியம் பிளாட்டினோசயனைட் திரை ஒளிர்வத கவனித்தார். இது கதிர்கள் கண்ணாடியையும் காகிதத்தையும் துளைத்து செல்வத காட்டியது. இந்த புதிய கதிர்களுக்கு அவர் எக்ஸ் கதிர்கள் என்று பெயர் சூட்டினார். ஏனெனில் அவற்றின் தன்மை அவருக்கு புரியவில்லை. ரான்சன்ட் தனது மனைவியின் கையின் முதல் எக்ஸ்ரே படத்தை எடுத்தார். அந்த படத்துல எலும்புகளும் மோதிரமும் தெளிவாக தெரிந்தன. இந்த கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவத்தில் உட்பகுதிகளை பார்க்கும் தொழில்நுட்பம் உருவானது. எலும்பு முறிவுகள், புற்றுநோய் கண்டறிதல், உடல் உள்ளார்ந்த பகுதிகள் ஆகியவற்றை அறுவை சிகிச்சை இல்லாமல் பார்க்க முடிந்தது. ரான்சன்ட் தனது கண்டுபிடிப்பை பேட்டன்ட் செய்ய மறுத்தாரு. அது மனிதகுலத்தின் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்று நம்பினாரு. 1901 இயற்பியல் துறையில இவருக்கு முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் பணத்தை ஏற்றுக்கொள்ளல. பல்கலைக்கழகத்திற்கு நன்கொடையாக அது அளித்தாரு. 1923 பிப்ரவரி 10 அன்று இவருடைய 77 வயதுல காலமானார். அவரது பெயரில் ரான்சன்ட் கதிர்கள் என்று எக்ஸ் கதிர்களை இன்றும் அழைக்கின்றனர். அறிவியல் வரலாற்றில் அவரது பங்களிப்பு அளவிட முடியாதது. ரான்சன்டின் கண்டுபிடிப்பு அறிவியல் மற்றும் மருத்துவத்தை இணைத்த ஒரு பாலமாகும். இன்று மில்லியன் கணக்கான மக்களின் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு அவரது எக்ஸ் கதிர்களே காரணம். அறிவியலாளர்களுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆர்வம், பொறுமை மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் உருவகம்.
5: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.

வைரமுத்து பாடல் வரிகள், இளையராஜாவின் இசையமைப்பு, இளையராஜா சசிரேகா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்களில்

கண்ணதாசனின் பாடல் வரிகள், எம் எல் விஸ்வநாதனின் இசை அமைப்பு, ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்த குரல். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:42 நிமிடம் ஆயிடுச்சுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெட்ரோ ராகங்கள்.

புலமை பித்தனின் பாடல் வரிகள், இளையராஜாவின் இசை அமைப்பு, பி சுஷீலா, உமா ரமணன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கோவில் புறா திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் சங்கர் கணேசன் இசை அமைப்பில் வாணி ஜெயராம் குரலில் பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9

0: அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 மாணவர் குரல். நிகழ்ச்சிய முதல் மாணவர் யாருன்னு பாக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பிரதீக்ஷா.
1: பிரதீக்ஷா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு பிரதீக்ஷா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: யூஜி பண்ணிட்டு இருக்கேன் மேம், டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல காக்னிட்டிவ் சிஸ்டம்ங்கற கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
1: காக்னிட்டிவ் சிஸ்டம், நீங்க சொல்லும்போதே அது புதுசா இருக்கே, அந்த கோர்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
2: கோர்ஸ் வந்துட்டு மேஜர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி தான். கம்பெனி ப்ரொவைட் பண்ற ஒரு பேப்பர்ஸ் மட்டும் நாங்க எழுதுற மாதிரி வரும் மேம்.

0: ஸோ இதுல வந்து நல்ல ஸ்கோப் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அந்த ஸ்கோப் இதை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் மேம். இதுலயே நிறைய இருக்கு மேம், இந்த ஏஐஎம்எல் சைபர் செக்யூரிட்டி எல்லா பேப்பர்ஸும் நாங்கள் இதுலயே படிப்போம். ஸ்கோப் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால நீங்க கோர்ஸ் எடுத்திருக்கோம் மேம்.
1: நீங்க யார் சொல்லி இந்த கோர்ஸ் எடுத்தீங்க? ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்தீங்களா இல்ல யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா?
0: மேம் பை மை ஓன் இன்ட்ரெஸ்ட் காலேஜ் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்துருந்தாங்க, ஸோ நானா சர்ச் பண்ணி இது என்னன்னு டிசைட் பண்ணி எடுத்த கோர்ஸ் தான் மேம் இது.
1: ஓகே, கோர்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு? டஃபா இருக்க மாதிரி இருக்கா இல்ல ஈஸியா இருக்க
0: இல்ல
1: மாதிரி
0: மேம்,
1: இருக்கா?
0: ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நாம படிக்கிற மாதிரி மேம். இஃப் யூ
1: ஓகே
0: டேக் இட் ஈஸியா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும், ஈஸியா
1: ஓகே
0: தான் மேம் இருக்கும்.
1: ஓகே. நீ ஃப்ரீ டைம்ல என்னென்ன பண்ணுவீங்க? உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
0: மேம் ஃப்ரீ டைம்ஸ்ல இப்ப காலேஜ் வந்து சர்டிபிகேட் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ புக்ஸ் ரீட் பண்ணுவோம், நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஸ்போக்கன் வந்துட்டு மெயினாக இருக்கு மேம். இப்போ இன்டர்வியூன்னு போனதுனாலே உங்களுக்கு ஸ்போக்கன் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஆப்டிடியூட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டைம்ஸ்ல கோர்சஸ் ஆப்டிடியூட் புக்ஸ் ரீட் பண்றதுலாம் பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
1: ஓகே,
0: புக்ஸ்
1: அதெல்லாம்
0: ரீட்
1: வந்து உங்களோட
0: பண்றது
1: பிளேஸ்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியம்.
0: யா மேம்
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
0: மேம் இன்னும் கொஞ்ச நேரம் சாங்
1: கேட்ட
0: ஓகே.
1: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ.

0: நேயர்களே, மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் சதீஷ்.
1: என்ன பண்றீங்க சதீஷ்?
2: நான் பிஎஸ்சி சைக்காலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேங்க.
1: சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்க.
1: எதுக்காக சைக்காலஜி எடுத்தீங்க?
2: எனக்கு சைக்காலஜி ஏன் எடுத்தேன்னா, ஒரு ஃபிலிம் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு இங்கிலீஷ் மூவியில் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க ஒரு பெரிய கேஸையே சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் எடுத்தேன்.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டோ சைக்காலஜியில்?
2: ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க.
1: ஓகே, சைக்காலஜியில் எதை பற்றி படிப்பீங்க?
2: சைக்காலஜி மெயினாக வந்து ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்கறது தான் சைக்காலஜி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடங்களில் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அதில் சைக்காலஜி படித்தவங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
1: சைக்காலஜியில் வந்து மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைக்காலஜி படிக்கலாம் இல்லையா?
2: ஆமாம், அதுவும் ஒரு சாய்ஸ் தான். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜி படிக்கலாம்.
1: ஓகே, டீனேஜர்ஸ் மென்டல் ஹெல்த் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே நம்ம வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த காலத்தில் இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: இப்போ மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்ட அநேக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு சூசைட் பண்ணிடுறாங்க, வேறு வேறு விதமான முடிவுகள்லாம் எடுத்துடுறாங்க. அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவுன்சிலிங் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால், இல்லை கவுன்சிலிங்கில் அவங்க போகிற மாதிரி யாராவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் டாக்டர்ஸ்ட்டு அவங்க கன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய லைஃபே மாறுபடும். ஏன்னா ஒருத்தரோட லைஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே முடிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போனீங்கன்னா அவர் அநேக கவுன்சிலிங் கொடுப்பார். அந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய லைஃபே அது மாற்றிடும்.
1: உங்களோட ஹாபீஸ் எல்லாம் என்னென்ன?
2: ஹாபீஸ் வந்து எனக்கு கிட்டார் வாசிக்கிறது, இப்போ தான் கற்றுக்கிட்ருக்கேன், அதையும் கிளாஸ் போயிட்டுருக்கேன் நான்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
2: எனக்கு ரஜினி படத்துலேருந்து ஒரு சாங் போடுங்க.
1: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் கிருத்திஷ்.
1: கிருத்திஷ், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
1: நல்லா இருக்கு கிருத்திஷ். எத்தனை நாள் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: இப்ப நான் வந்து 8th standard படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கிறிஸ்துஸ் ரெக் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு பிடிச்சது மேக்ஸ்.
1: எதனால மேக்ஸ் பிடிக்கும்?
2: எனக்கு மேக்ஸ் சம் போட பிடிக்கும். அப்புறம் அந்த ஈஸி ஈஸி மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸ் தான் ரொம்ப டஃப், மேக்ஸ் வந்தா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீங்க மேக்ஸ் எப்படி வந்து ஈஸியா போடுறீங்க?
2: மேக்ஸ் வந்து ஈஸியா போடும் போது நம்ம மிஸ் சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா நம்ம நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி கவனிச்சோம்னா நமக்கு நல்லா
1: ஹோம்ஒர்க் தரும் போதெல்லாம் கரெக்டா பண்ணிருவீங்க. உங்க ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
2: என்னோட ஹாபீஸ்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட பிடிக்கும், அவங்க கூட விளையாண்டு கிண்டல் பண்ணி அது பண்றோம்.
1: ஓகே, நீங்க பெருசாகனா என்ன ஆகணும் உங்களுக்கு ஆசை?
2: பெருசாகணும்னா வக்கீல் ஆகணும்.
1: எதுக்கு நாங்க வக்கீல் ஆகணும்னு ஆசை?
2: அது எங்க மம்மியோட ஆம்பிஷன்.
1: ஓகே, உங்க மம்மியோட ஆம்பிஷன்னால நீங்களும் அதே ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க. ஓகே, அதுக்காக படிப்பீங்களா? நல்லா
2: படிக்கும்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
2: விஜய் சாங் ஏதாச்சும் கொடுத்துருங்க.
1: ஓகே, தேங்க்யூ.

0: Why doesn't she just love me? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பூவிலி.
0: பூவிலி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே, என்ன மேஜர் எடுத்திருக்கீங்க?
1: ஜுவாலஜி.
0: உங்களுக்கு ஜுவாலஜி படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு?
1: அது ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட். நல்ல லாஜிக்கல் மேனர்ல கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். இப்ப பிசிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி தான் இருக்கு. அதே லாஜிக்கல் மேனர் தான் இருக்கும், பட் இது படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதாவது அடுத்த பாடி வந்து என்னென்ன பண்ணும், ஃபங்க்ஷன்ஸ் பத்தி அதை பத்தி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், படிக்க நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஜுவாலஜி.
0: இதை முடிச்சுட்டு நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: நான் இப்பயே வந்துட்டு செகண்ட் இயர்ல இருந்தே நான் இது நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சைட் பை சைட். அதனால இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீட் எழுதிட்டு மெடிக்கல் போலான்ட்டு MBBS. ஆக்சுவலா BBSC போலான்ட்டு இருந்தேன். ரெண்டுல மார்க் இது வந்தாலும் MBBS ல BBSC எதுவும் போட்டுப்பேன்.
0: அதுக்காக படிச்சிட்டு இருக்கீங்க? ஜுவாலஜி படிக்கிறதுல இருந்து உங்களுக்கு MBBS படிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
1: ஹியூமன்ஸ் பத்தி எல்லாம் படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் வராமிச்சு. ஜுவாலஜி பார்த்தா ரெண்டு அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் பத்தி படிக்கும் போது

0: வந்து வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படிபோது நாம அந்த இடத்துல போய் இதை பத்தி பேசும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, சரி ஓகே நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி.
1: டாக்டர் ரொம்ப ஆசை. ஆமா, என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல, என்ன பண்ணுவீங்க?
0: செடி நெட்டுறது, அதுக்கப்புறம் குக்கிங் நல்லா பண்ணுவேன், இந்த வீட்டை ஆர்கனைஸ் பண்றது, ஆஸ்மர் அந்த மாதிரி நான் பண்ணுவேன்.
1: வீட்டை வந்து எப்படி இருந்தாலும் நீங்க நீட்டா வச்சிருவீங்க. இப்ப செகண்ட் இயர்ல இருந்தே நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, காலேஜோட சப்ஜெக்ட்டும் இதையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
0: இது ஜுவாலஜி படிக்கனால இதுலயே வந்துட்டு மேஜரான போர்ஷன் பார்த்தோம்னா நீட்லயும் வந்து கவர் ஆயிரும், அதனால வந்து கொஞ்சம் பேலன்ஸா தான் இருக்கும்.
1: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
0: இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான்.
1: ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: சம்மன் தமிழ வந்து தூரமா இருக்கும் போது அந்த பாட்டு கேட்கும் போது கூட இருங்க அப்படின்னு ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: நேயர்களே, இத்துடன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நிலையத்தில் நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம்.
1: அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா

0: பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான பதில் தமிழ்நாடு. இன்றைய கேள்வி, 17வது சட்டசபையின் சபாநாயகர் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை, 17வது சட்டசபையின் சபாநாயகர் பெயர் என்ன?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நிலையத்தில் நேரம் 11:04. நீங்கள் கேட்டவை நேர்களை, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். உங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்றோம். நாங்க மட்டும் இல்லைங்க, இதை கேட்டுட்டு இருக்க நேயர் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344100018, 9342100018, 8300019018, 04 2 3 அப்படிங்கிற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த எண்களில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். முதல் நேயர் தன்னுடைய விருப்ப பாடலோடு காத்திருக்கிறார். யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
3: வான்வெளியில் வண்ணசாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்புடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என்.கே. கந்தசாமி.
2: நாங்க வந்து முகமே தெரியலன்னா கூட உங்களுடைய முகவரியை வச்சு உங்களை கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன், இல்லைங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா,
2: நிச்சயமாக. அழகா உங்களுடைய முகவரியை சொன்னீங்க. சிறுவாணிச்சாரல் எப்படி இருக்கு?
3: சூப்பரா இருக்கு சார். இன்னைக்கு வெயில் பயங்கரமா இருக்கு.
2: அந்த சிறுவாணி தண்ணி இன்னையும் வந்துட்டு இருக்கா? கோடைக்காலம் அப்படின்னு சொல்லும் போது சிறுவாணி கொஞ்சம் வத்திருமே,
3: கொஞ்சம் வத்திடு, டேஸ்ட்டுமே கொஞ்சம் குறைஞ்சிருது.
2: ஓ, டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது.
3: ஆமா, அந்த வெயில் வெயிலுடைய தாக்கத்தினால அது
2: கண்டிப்பாக. இனி பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சிறுவாணியில நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், இல்லைங்களா?
3: சூப்பரா இருக்கு. உலகத்திலேயே ரெண்டாவது ருசி இல்லைங்க
2: சொல்லுங்க.
3: அதாவது முதல் ருசி நகக்கரா, இரண்டாவது சிறுவாணி.
2: ரெண்டாவது சிறுவாணி கண்டிப்பாக நம்ம ஊரு பெருமை இல்லையா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
3: புதிய பாடல் கொம்பல் படத்துல இருந்துங்க, கருப்பு நிறத்தை அழகி.
2: இந்த பாடல் உங்களுக்காக நமது பண்பலையில். நன்றி
3: நன்றி நன்றி.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நிலையத்தில் நேரம் 11:12. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அழகான தலைப்பு கூட கொடுத்து பேசிட்டே இருக்கலாம். அதாவது, உங்களுடைய கோடை விடுமுறையை எப்படி கொண்டாடி வருகிறீர்கள்? இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களையும் எங்களோட சேர்ந்து கேட்கலாம் நீங்க. ஸோ, உங்களுடைய கோடை விடுமுறையை எப்படி கொண்டாடி வருகிறீர்கள்? ஏன்னா நம்ம ஊர்ல வந்து கோடை அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஏப்ரல் மே மாதங்கள் வந்துச்சுன்னா கோடை சீசன் தான், இங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கும். நாமளும் சேர்ந்து கொண்டாடலாமே, அதை எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் கேட்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார் சார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், இப்ப நம்மளுடைய கோடை கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு? கோடை விடுமுறையை.
1: கோடை விடுமுறை நல்லா அருமையா இருக்குங்க. ஒரு புது விதமாக இந்த ரோஜா கண்காட்சி நடத்தினாங்க. அதே போல தால பொங்காலையும் நிறைய நிகழ்ச்சி நடத்தும் போது ரேடியோல கூட நிறைய லைவ்ல நீங்க பண்ணீங்க.
0: ஆமா, நம்ம ஆமா அகில இந்திய வானொலி நிலையத்திலிருந்து அறிவிப்பாளர்கள் அங்க இருந்து நேரலை கொடுத்தாங்க.
1: நேற்றுக்கு கூட தாவரவியல் பூங்காவில் வந்து நீங்க நிகழ்ச்சி பண்ணீங்க.
0: ஆமாங்க,
1: அது ஒரு கேட்கும்போது நல்லா ஒரு நல்ல ஜாலியா இருந்தது.
0: ஆமா, அதுவும் வந்து முக்கியமான தகவல்கள் எல்லாம் நம்ம கொடுக்கறோம் இல்லையா. இந்த 10 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லும் போது உள்ளூர் மக்களும் கலந்துக்கங்க. யாருமே வந்து 3 நாள் தான் மலர் கண்காட்சி அப்படின்னு நினைக்காதீங்க, 10 நாட்கள் நடக்குது. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா.
1: நிறைய பேர்களுக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறீங்க.
0: நிச்சயமாக,
1: இதன் மூலயமா ஊட்டி பகுதிகளில் என்னைக்கும் வராத அளவுக்கு கூட்டங்கள் நிறைய வருது. இதனால நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: கோடை கொண்டாட்டம்ன்றது இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தான் அமைஞ்சிருக்கு.
0: நிச்சயமாக, எல்லாருக்குமே இது நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஐயன் படத்துல இருந்து விழிமூடி யோசித்தால் அந்த சாங் பிளே பண்ணி.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நமது பண்பலகில் நன்றி.
1: நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 11:20 ஆயிடுச்சுங்க. இந்த கோடை விடுமுறையை நாம் எப்படி கொண்டாடி மகிழ்கிறோம் அப்படிங்கிற கருத்தோட அவங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், சென்னையில இருந்து பேசுறேன்.
0: சென்னையில இருந்து பேசுறீங்க. இப்போ இந்த பருவமழை வந்ததுக்கு அப்புறம் சென்னை கூட கொஞ்சம் மிதமான வெப்பத்தோட தான் இருக்குன்னு சொன்னாங்க.
1: வெயில் தான் சார், இப்ப காலையில 9 மணிலிருந்து நல்ல வெயில் தான்,
0: வெயில் இருக்கு.
1: இந்த கோடை விடுமுறை பார்த்தா நான் ஒரு வாரம் இங்க வந்திருக்கேன், சென்னைக்கு வந்திருக்கேன்.
0: ஓகே.
1: ஒரு நாள் முந்தைய சண்டே அன்னைக்கு மெரினா பீச் போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் இது மாதிரி இந்த வண்டலூர் ஜூ போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே.
1: அப்புறம் இப்ப பகல்ல போகணும்னா வெயில போக முடியாது, 3 மணி 4 மணிக்கு மேல தான் வெயில் இறங்குனதுக்கு வெளியே போக முடியும். பகல்ல நல்ல வெயிலா இருக்கும்.
0: இல்ல, இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சென்னையும் கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு அப்படின்னு
1: சொன்னாங்களே.
0: மீண்டும் அப்படியே வந்துருச்சு வெயில. அப்போ அக்னி நட்சத்திரம் அப்படின்னா அப்புறம் நாங்க கொஞ்சம் அது தலை காட்ட வேண்டாமா?
1: அதனால ஈவினிங் தான் வெளியே போக முடியும், பகல போக முடியாது. அதனால ஈவினிங்ல ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு திருவள்ளிக்கேணி பார்த்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு வருவேன்.
0: எல்லாம் வந்து கோடை விடுமுறையே கொண்டாட்டமா குதூகலிக்கிறீங்க.
1: நிச்சயமாக
0: நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலயுமே நம்ம வந்து சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பாதுகாப்பும் மிக முக்கியம்.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா அந்த பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அமராவதி, புத்தம் புது மலர்.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி
1: நன்றி சார். நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 11:26. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நாம் இருக்கோம். இப்போது ஒவ்வொரு நேயர்களும் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து அவங்களுடைய கோடை விடுமுறையை அவர்கள் எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் நம்ம கூட பகிர்ந்துட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
0: நாகர்கோவில் இருந்து?
1: ஆமாமா.
0: நாகர்கோவில், கன்னியாகுமரி அதெல்லாம் வந்து கடலோர பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் வெதர் கண்டிஷன்,
1: வெதர் வந்து கொஞ்சம் கிளவுடியா தான் இருக்கு. நேத்து கொஞ்சம் மழை பெய்தது.
0: மழை பெய்தது.
1: ஆமாமா. இப்போ கொஞ்சம் வெயிலா இருக்குது. அப்படி கிளைமேட் மாறி மாறி வருது.
0: நாகர்கோவில் கன்னியாகுமரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்க சார்?
1: நாகர்கோவில் டு கன்னியாகுமரி வந்து 20 கிலோமீட்டர்.
0: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்.
0: ஓ, அப்ப நீங்க அடிக்கடி வந்து கன்னியாகுமரி போயிடலாம்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஆமா, நீங்க நினைச்சீங்கன்னா சூரிய உதயமும் பார்க்கலாம், சூரியன் அஸ்தமனமும் பார்க்கலாம்.
1: ரெண்டும் பார்க்கலாம்.
0: ரெண்டும் பார்க்கலாம்.
1: ஆமா,
0: ஒரே நாள்ல ரெண்டையும் பாக்குறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, 20 கிலோமீட்டர் தானே. சோ உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் பயணம் இருக்கும் இல்லீங்களா? அவ்வளவுதான். அப்ப காலையில 5:30 சூரிய உதயத்தை பாத்திரலாம், சாயந்தரம் 5:30 சூரிய அஸ்தமனம் பாத்திரலாம். நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க. அழகான ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கும், சுத்தி குழுகுலன்னு ஒரு காத்து இருக்கும். ஆமா. உங்க கோடையை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கோடை விடுமுறை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
1: கோடை விடுமுறை வந்து நாங்க, அதாவது சொந்தக்காரங்க வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வரல வரல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கா ஒரு 2 days அப்படி போயிட்டு இருந்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போய் போனோம். அப்புறம் திருவனந்தபுரம்,
0: திருவனந்தபுரம்
1: திருவனந்தபுரம் அங்கே போய் சுத்தி பார்த்தோம். அப்புறம் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள திருப்பரப்பு, அப்புறம் பத்மநாபபுரம் அரண்மனை.
0: இப்ப நாகர்கோவிலுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் எவ்வளவு தொலைவு?
1: 2 மணி நேரம் தான்.
0: உதகை பகுதியிலிருந்து திருவனந்தபுரம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளே கண்டிப்பா வேணும். கிட்டத்தட்ட 13-14 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆக மொத்தம் நீங்க வந்து உங்க சுற்றுப்புற பகுதியில் இருக்க சுற்றுலா தலங்களை எல்லாம் சுற்றி பாக்குறீங்க. நிச்சயமாக என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இதேவேணி படத்துல இருந்து காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி.
1: நன்றிங்க.

0: நிலையத்தில் நேரம் 11:36 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் தன்னுடைய விருப்ப பாடலோடு தன்னுடைய கோடை விடுமுறை கொண்டாட்டத்தோடு இருக்கிறார். யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்முடியிலிருந்து மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. தென் பொன்முடி நம்மளுடைய மேட்டுப்பாளையம் பக்கத்துல
1: இருக்குங்க.
0: சிறுமுகை பக்கத்துல குமரன் குன்றுக்கு அடுத்து.
1: அதே தாங்க சார், அதே தாங்க.
0: ஆமா ஆமா, அடிவாரத்துல

0: கொண்டாடிட்டு இருக்கீங்க?
1: சார், எனக்கு கோடை விடுமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல சவுடேஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணங்க. அதுல ஓராண்ட அது கூடிய இருந்ததுனால இன்னும் கோடை விடுமுறை எதுவும் நான் கொண்டாட முடியலங்க.
0: ஆனாலும் அது பெரிய கொண்டாட்டம் இல்ல?
1: ஆமாங்க, அது பயங்கரமா கொண்டாடிட்டேங்க. சித்திரை 17 கும்பாபிஷேகம் பண்ணோம், ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. மண்டல பூஜை 12 வச்சிருந்தோம், அதுவும் எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. சரி, இந்த வர சனிக்கிழமை தான் காரமடை அரங்கநாதர் வெள்ளிங்கிரி மலைக்கெல்லாம் சென்று வரலான்னு சொல்லிட்டு இப்பதான் நண்பர்கள் வந்தாங்க.
0: ஆமா, வெள்ளிங்கிரி மலையேற்றம் கூட இந்த தொடர் மழை காரணமாக வந்து தடை பண்ணிருந்தாங்க.
1: ஆமா சார், மலையேற்றத்துக்கு போக முடியாதுங்க. அடிவாரம் போய் இங்க காலையில காரமடையில பஜனை, அப்புறம் மத்தியானம் வெள்ளிங்கிரி மலையில பஜனை பாடிட்டு அங்க மதிய உணவு அங்கங்க, அப்படியே ஈசா யோக மையத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு தீர்மானிச்சு ஒரு 50 டிக்கெட் சேர்த்தி இருக்கங்க. சனிக்கிழமை காலையில 6 புறப்படலாம்னு தீர்மானிச்சிருக்கிறேங்க.
0: ஜாலியா போயிட்டு வாங்க, அதே நேரத்துல சேஃபாவும் போயிட்டு வாங்க. நிச்சயமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்துங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்ச முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாடல் வேணுங்க.
0: இந்த பாடல் உங்களுக்காக நமது பண்பலையில். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 11:45. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்க கோடை விடுமுறை எப்படி இருக்கு?
1: எங்க கோடை விடுமுறை வந்து எல்லாருமே விருந்தாளிகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு பொழுது போறது தெரிய மாட்டேங்குது. நல்லா வந்து கஷ்டப்பட்டவங்க இவங்க எப்பயும் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்காங்க, அப்புறம் மற்றவங்க யாராவது ஒருத்தடி வந்துடுறாங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த மாதிரி கோவிலுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச இடத்துலாம் அங்கே போறோம் எல்லாருமே.
0: ஆமா ஆமா, உறவினர்களினுடைய வருகை அப்படிங்கிறது இந்த மாதத்துல எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கும்.
1: ஆமா, உண்டு.
0: நிச்சயமாக வந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி அவங்கள நம்ம ஊரை சுற்றி காமிச்சு அதெல்லாம் பண்ணும்போது அது அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து உள்ளூர் சுற்றுலா பயணியாக மாறிடுவோம்.
1: அது ஒன்று. அப்புறம் வந்து திருவிழாவும் இந்த மாதம் வந்து நிறையா திருவிழா திருவிழா நடக்கிறதுனால வந்து எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி மற்றவங்க ஊர்லேயும் திருவிழா நடக்கிறப்ப அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வந்துருங்க நம்ம திருவிழா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லோரும் போகிறோம், அது மாதிரி போயிட்டு வர்றோம். அப்புறம் வந்து என்ன பண்றேன்னா, படத்துக்கு ஏதாவது புது படம் வந்தாக்க அதுக்கும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போறேன். அதனால வந்து நம்மளுக்கு வந்து பொழுது போறதே தெரியாது நம்மளுக்கு.
0: நிச்சயமாக அது ஒரு மனதிற்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், உறவுகள் கூட இருக்கும் பொழுது.
1: ஆமா, அப்படி இருக்கு. அதனால ஏன்னா பார்த்த முகத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பல முகங்கள் நம்ம வரும்போது போகும்போது மற்றவங்களோடய என்ஜாய் பண்ணும்போது வீட்லேயே அது மாதிரி விசேஷமான சாப்பாடுகள் இந்த மாதிரிலாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறோம்ல, அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது அது நல்ல ஒரு பொழுதுபோக்குதாகவும் இருக்கு.
0: நிச்சயமாக, நன்றி நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜோதிமலர் படத்துல இருந்து வண்ணமலர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 11:51 ஆயிடுச்சுங்க. நாம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நிறைவு நேயரா வந்திருக்கீங்க.
1: பாடல் கல்யாணராமன் படத்திலிருந்து மலர்களில் ஆடும் அந்த பாட்டு.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நமது பண்பலகில் நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: கேட்ட பாடலுடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
2: ஜீபம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர் கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் அன்பு கௌதம் அவர்களுடனான நீர்முகத்தின் 2 இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, வழிகாட்டி கணித பாடப்பிரிவுகளுக்கு வாய்ப்புகளும் குறித்த நேரலையில் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை தலைவர் முனைவர் எஸ் ராஜு அவர்கள். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி சரியா தவறா, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 வெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 351 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார், 7:15 தமிழில் செய்திகள், 7:55 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், செலரி சாகுபடி குறித்து விவசாயி பழனியப்பன் அவர்களுடனான நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாலம், 9:30 அறிவியல் நேரம் வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடனான நேர்முகத்தின் 2 இடம்பெறும், 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: to reform global governance institutions to reflect contemporary realities has become impossible to ignore. The Supreme Court today refused to recall its earlier directions that stray dogs picked up from public places must not be released back after vaccination or sterilization. A bench headed by Justice Vikram Nath dismissed pleas seeking modification of the November 2025 order and directed authorities to confine such dogs to shelters. The court cited deeply disturbing incidents of dog attacks on children, elderly persons and travellers and said the menace had reached critical public areas. Petrol and diesel prices have been hiked by around 90 paise per litre today, marking the second increase in less than a week. In Delhi, petrol now costs 98 rupees 64 paise per litre, while diesel is priced at 91 rupees 58 paise. The latest hike comes days after a 3 rupee per litre increase on May the 15th, the first fuel price revision in over 4 years. The rise follows a sharp surge in global crude oil prices amid the Iran conflict and disruptions in the Strait of Hormuz. Defence Minister Rajnath Singh has called on President of Vietnam Tho Lam in Hanoi and reaffirmed India's commitment to further deepen defence cooperation between the two countries. The Defence Minister said in a social media post that cooperation is a key pillar of the enhanced comprehensive strategic partnership between the two countries. He said India and Vietnam share a strong bond rooted in mutual trust, shared values and close cooperation in defence, security and regional stability. Mr. Singh also held a bilateral meeting with his Vietnamese counterpart, General Phan Van Chiang. In IPL cricket today, Rajasthan Royals will take on Lucknow Super Giants in Jaipur at 7:30 p.m. Last night, Sunrisers Hyderabad confirmed its place in the playoff, defeating Chennai Super Kings by 5 wickets at M.A. Chidambaram Stadium. And with that, we end this news bulletin.
1: Neeram, 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெண்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பு சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பெண்கள் அப்படின்னாலே திறமை இல்லாதவங்க யாரும் இருக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில குறிப்புகளாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றது இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எப்படி டெய்லி டெய்லி அவ்வளோ ஈஸியாக காலையில் வந்து எப்படி கிளைமேட் இருந்தாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அவ்வளோ சீக்கிரமாக அப்படின்றதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பெண்கள் மட்டுமே கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றிகரமாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எங்கள் கிட்டே வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்மளுடைய ஊட்டி எஃப்எம்ல நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து அதை தெரிவிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுடைய நம்பர் 8300019101. இல்லை நீங்கள் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901008. மற்றொரு நம்பர் 9342901018. 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. இந்த நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த நீங்கள் அன்றாட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அண்ட் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து கேட்கும் போது அதை வந்து செய்யாதவங்களுக்கு அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கையில் தினம் தினம் இது வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து மோஸ்ட்லி அதாவது ரொம்பவே அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான் முதல்ல வந்து அதிகாலையில் காலையில் வந்து தூக்கத்துலேருந்து முழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து எவ்வளோ லேட்டாக அவங்க தூங்கியிருந்தாலும் சரி, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு உடம்பு வந்து சரியில்லைனாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வந்து காலையில் எந்திரிக்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு அது யோசித்தா ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அவங்களால இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அதுக்கான ஒரு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் நம்ப முடியுமா? என்ன சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து குறிப்பாகவே அந்த காலையில் எந்திரிக்கக்கூடிய அந்த திறமை அப்படின்றது வந்து இயல்பு ஆண்களை விட ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி நேச்சுரல் அலாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரோட மைண்ட்லேயுமே கண்டிப்பாக இருக்குமாம். அலாரம் வச்சா தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லாமல், இப்போ வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ அவங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களால ஒரு சில டைமுக்கு மேலே தூங்கவே மாட்டாங்க. என்ன தான் கிளைமேட் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாரம் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து மைண்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் அலாரமை வந்துட்டு அவங்க வந்து வைக்கிறதுனாலே அதை வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த நேச்சுரல் அலாரம் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து ஒரே ஒரு ட்ரிக் தான். அந்த ஒரு ட்ரிக் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அந்த நேச்சுரல் அலாரம் அப்படின்றது ப்ராக்டிஸ் தான். ஒரு நாளில் அந்த நேச்சுரல் அலாரம் அப்படின்றது வராது, தினம்தோறும் அந்த அலாரமை வந்து அதே டைமுக்கு நம்ம வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போது நேச்சுரலாகவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த டைமுக்கு மேலே தூங்க முடியாது. ஸோ அந்த நேச்சுரல் அலாரம் நம்ம வந்து மைண்டில் செட் ஆகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ், தினம்தோறும் அதே டைமுக்கு நம்ம எழுந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அதுக்கான அந்த டிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: உங்கள் ஊட்டி FM 101.8
5: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
6: குட் மார்னிங்.
5: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
4: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

8ல நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டே இருக்கும். அண்ட் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க வந்து தினந்தோறும் எப்படி உங்களுடைய குடும்பத்தை வந்து அழகாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நேர்கள்லாம் வந்து வந்துட்டே இருக்காங்க. அதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரமிளா தேவி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஊட்டி சென்ட் மேரிஸ்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு அழகான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் த ஒர்க் வித் அ ஸ்மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி யூ வில் கெட் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிச்சயமாக இது வந்து ஒரு அழகான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு செயலையுமே நம்ம வந்து செய்யும் போது ஒரு சின்ன சலிப்பு இல்லாமல் அது சலிப்போடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட அவுட்புட் வந்து நல்லா வரும்னு சொல்ல முடியாது, அதோட ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்மைலோட ஒரு மன நிறைவோட கண்டிப்பாக ஒரு நிறைவாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி மனசார செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதோட ரிசல்ட் வந்து அழகாக வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் சரி மகளிருக்கு பயன்படக்கூடிய டிப்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணியும் பேசலாம். அண்ட் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரமிளா தேவி அவங்க வந்து சொன்ன மாதிரியே இந்த இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். நிச்சயமாக வந்து சமையலுக்கு சில பேர்கிட்ட வந்து கேட்பாங்க, நானும் இதே நீங்கள் போடுற அதே இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு சமைக்கிறேன், ஆனால் நீங்கள் சமைச்சா மட்டும் எப்படி வந்து இவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து சொல்லி கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு மனசார அவங்க வந்து ஒரு ஆழ் மனதிலிருந்து ரொம்ப பிடிச்சு அதை வந்து அன்போடு செய்கிறாங்க, அதனால தான் வந்து அது நல்லா வருது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்வாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிகழ்ச்சி ஸ்நேகிதியில் வந்து அடுத்ததாக நம்ம வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து கடந்து போகிறதுக்கு நிறையா விதமான வழிகள் இருக்குது. ஆனால் எப்போவுமே ஒரு பிரச்சனையை வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி போகணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்க்காம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து பூட்டு மட்டும் வந்து தனியாக செய்ய மாட்டாங்க, அந்த பூட்டுக்கான சாவியும் வந்து சேர்த்து தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கான தீர்வும் வந்து இருக்கும். இதை எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை இதை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அடியை நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாலே அதாவது இந்த கயிறுலாம் சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முடிச்சு கழட்டிட்டு அப்படியே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விசை அதை வந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அதுலேருந்து வெளில வரதுக்கான வழிகள் வந்து கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பூட்டு செய்யும் போது அதை கண்டிப்பாக சாவியும் சேர்த்து தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது இருக்கும். அந்த தீர்வை வந்து நோக்கி நம்ம வந்து போகணும் அப்படின்ற மனநிலையோட எல்லாத்தையுமே அணுகணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸோட நிகழ்ச்சியில் அடுத்த இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

அருள் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. UDFM 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. அடுத்ததான் என்ன குறிப்பு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் வந்து குறிப்பா மகளிருக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அண்ட் அதுல வந்து ஒரு சில வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கோமா வருது, எதுக்கு கோமா வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, காரணமே இல்லாத ஒரு எரிச்சல். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளுடைய ஹேண்ட்பேக், பர்ஸ், இல்லைனா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பாதி க்ளீன் பண்ணும் போதே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாதியாக குறைஞ்சிருமாமா. அண்ட் முழுசாக க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும். அண்ட் நம்ம வந்து எதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணமோ அண்ட் அதுவும் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்க நம்மளுடைய ஹேண்ட்பேக் ஆகட்டும், அதே மாதிரி மணி பர்ஸ், இல்லைனா வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப நாளாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, க்ளீன் அப்படின்னா அதில் வந்து தேவையுள்ள விஷயங்களை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களை எடுத்து வெளியில் போடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய மனசுலையும் வந்து அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் தானாக வந்து வெளியில் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு டிப்ஸ் மட்டும் கிடையாது, இது வந்து சைக்காலஜிக்கலாகவே வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல் கூட வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் UDFM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் கேட்டுட்டு இருந்த இன்னொரு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் நிறையா டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:10 இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஸ்நேகிதியை நிகழ்ச்சி.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ டூக்கேல இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது.

0: விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98 ரூபாய் 64 காசாகவும் டீசல் விலை 91 ரூபாய் 58 காசாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104 ரூபாய் 49 காசாகவும் டீசல் விலை 96 ரூபாய் 11 காசாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பபினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டுமானால் அதற்கு இராணுவம் மற்றும் பொருளாதாரம் மட்டும் போதாது, அந்த நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் மிக முக்கியம். இதை உணர்ந்த இந்திய அரசு 2023 தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை சட்டத்தை கொண்டு வந்தது. இது இந்தியாவின் பழைய ஆராய்ச்சி அமைப்பான சேவை தன்னுள் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய பாய்ச்சலுக்கு தயாராகியுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் அடுத்த 5 சுமார் 50,000 நிதியை ஆராய்ச்சி துறைக்காக ஒதுக்க இந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், 70% நிதி தனியார் துறையிடமிருந்து திரட்டப்படும். இதுவரை இந்தியாவின் உயர்மட்ட கல்வி நிறுவனங்களான IIT அல்லது IISc போன்றவை மட்டுமே அதிக நிதி பெற்று வந்தன. ஆனால் ANRF மூலம் கிராமப்புற மற்றும் சிறு நகரங்களிலும் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் ஆராய்ச்சி செய்ய நிதி பெறும். இது ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆரம்ப கல்வியிலிருந்தே ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்ப்பது இதன் இலக்கு. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் இந்த அறக்கட்டளை வெறும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இதன் செயல்பாடுகள் பரந்து விரிந்தவை. இயற்கை அறிவியல் மட்டுமின்றி சமூக அறிவியல், கலை, மொழிகள் மற்றும் பாரம்பரிய இந்திய முறைகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மின்சார வாகனங்களுக்கான ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறப்பு மானியங்கள், முனைவர் பட்டத்திற்கு பிந்தைய ஆய்வாளர்களுக்கான உதவித்தொகை, கல்லூரிகளில் செய்யப்படும் ஆய்வுகள் வெறும் ஏட்டோடு நின்றுவிடாமல் அவை சந்தைக்கு தேவையான தயாரிப்புகளாக மாற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற நமது இலக்கு, அதற்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற கோஷத்துடன் நமது பாரத பிரதமர் ஜெய் அனுசந்தன் என்பதையும் இணைத்துள்ளார். மாணவர்களாகிய நீங்களும் ஆய்வாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மொழி ஒரு தடையல்ல என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் தொடர்பான தகவல்கள் தமிழ் உள்ளிட்ட பல மாநில மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி என்பது ஏதோ ஒரு ஆய்வகத்தில் நடக்கும் விஷயம் மட்டுமல்ல, அது நமது சமூக பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது. அந்த தீர்வுகளை நோக்கி இந்தியாவை அழைத்துச் செல்லும் ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை இருக்கும் என்பதில் ஐயமில்லை.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டோக்கியோ இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம் நேர்களே.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும், செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104 ரூபாய் 49 காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 11 காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும், தகவல் கட்டுப்பாட்டையும், தூதரக சமிஞ்சலையும், பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு, நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தாா்.

0: தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெருநாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 ஆண்டு நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்க கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள் நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேருதான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேயர்களே.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

இது ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி மக்களான இருளறின மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: லீலோ லீலாலோ.
1: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் மக்களின் பாடல்கள், இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K லயும் இருக்கியா?
3: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs ப்ளீஸ்.
3: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
4: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
3: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
3: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
5: திங்கள் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
3: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா அப்படின்ற தலைப்புல இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில குவிஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்க மறக்காதீங்க. இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி, இன்றைய தலைப்பு சரியா தவறா. நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெப்பம் அதிகரிப்பதால் உடல் நலத்திற்கு ஏற்படும் தீங்குகள் குறித்தும், இந்த வெப்ப தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக உதகை அரசு மருத்துவமனை பொதுநல மருத்துவர் அன்பு கௌதம் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. சார் வணக்கம். சார்
4: வணக்கம். என் பேர் அன்பு கௌதம், பொதுநல மருத்துவர். இளநிலை படிப்பு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். முதுநிலை படிப்பு சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் முடிச்சிட்டேன். இப்போ வந்து உதகமண்டலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயன்.
3: சார், இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்ல எத்தனை வகை இருக்கு? சார்,
4: ஹீட் ஸ்ட்ரோக்ல 2 வகை இருக்குங்க. ஒன்னு கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக், எக்ஸசனல் ஹீட் ஸ்ட்ரோக், 2 இருக்கு. இந்த கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஹெவியா வேலை செய்யலைனாலுமே அவங்களுக்கு வரும். யாருக்குன்னா ரொம்ப வயசானவங்களுக்கு, ரொம்ப வயசு கம்மியா இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல வந்து பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, உடல் பருமனா இருக்கிறது, இருதய பிரச்சனை, இந்த மாதிரி. எக்ஸசனல் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நார்மலா இருக்கவங்க, இதுக்கு முன்னாடி உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க. இப்ப இந்த சம்மர்ல ஹெவியா ஒர்க் பண்றதுனால அத்லட்ஸா இருக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒர்க்கரா இருக்கலாம், இல்ல மிலிட்ரிக்கு பரேடு இந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க வந்து அதிகமாக வேர்த்து வேர்த்து அவங்க உடம்புல நீர் சத்து குறைஞ்சி அதனால வருது எக்ஸசனல் ஹீட் ஸ்ட்ரோக். இப்போ இந்த வெயில் நேரத்தில் இந்த ஒரு மைனில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து அந்த டைட்டாக கிளாத்ஸ் போடாமல் ஃப்ரீயாக காட்டன் கிளாத்ஸ் போட்டு அது வந்து நம்ம வியர்வையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாத்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசனல் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கவங்களுக்கு அதிகமாக வேர்க்கிறதுனால நம்ம நீர் சத்து மட்டும் இல்லாமல் மற்ற உப்புக்கள், கால்சியம் கம்மியாகும், உடம்புல வந்து பொட்டாசியம் அதிகமாகும், குளுக்கோஸ் கம்மியாகும், அதனால அவங்க வந்து குளுக்கோஸ் கலந்த தண்ணி அந்த மாதிரி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும்.
3: ஸோ அதனாலதான் இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் அந்த
4: ஓஆர்எஸ் பவுடர் இருக்கிறதுலே வந்து ஓஆர்எஸ் பவுடர் வந்து பெஸ்ட். இப்போ வந்து வாந்தி வயிற்றால இவங்க மட்டும் தான் குடிக்கணும்னு கிடையாது, வெயில் நேரத்தில் வயசானவங்க, அவங்க வந்து அதிகமாக வேர்க்குது, ரொம்ப டயர்டாக இருக்கு, அவங்க கூட ஓஆர்எஸ் பவுடர் குடிக்கலாம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சி. தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். சோ இந்த மாதிரி ஹீட் டைம்ல வந்து நம்ம நார்மலா வாக்கிங் போனாலே ஸ்வெட் ஆகும். சோ இந்த மாதிரி டைம்ல ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகுமே, அதனால நம்ம ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுமா?
1: நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம உடம்பு டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ல கம்மியா இருக்கும், நேரம் ஆக ஆக அதிகமாயிட்டே போகும். அதனால இப்ப நம்ம வாக்கிங் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க அந்த ஏர்லி மார்னிங் டைம் சூஸ் பண்ணலாம். இயற்கையாவே நம்ம உடம்பே வந்து நார்மலாவே சூடா இருக்கும் நேரம் ஆக ஆக. இன்னும் நம்ம வந்து வெயில வெளியில வெப்பத்திலையும் நம்ம இன்னும் வாக்கிங் போனோம்னா இன்னும் அது நம்ம உடம்பு சூட அதிகரிக்கும். அதனால இவங்க வந்து விடியற்கால பொழுதுல அந்த மாதிரி போய்க்கலாம்.
0: சோ ஏர்லி மார்னிங் நார்மல் எக்ஸசைஸ் எப்போதும் போல பண்ணி,
1: எப்போதும் போல பண்ணி, ஹெவியா பண்ணாம நார்மலா பண்ணி.
0: இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மரணத்தை சம்பவிக்கும் சொல்லி சொல்றாங்க, அது நம்ம எப்படி அதுக்கான முதலுதவி வந்து எதுக்குள்ள நம்ம கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எய்ட்.
1: நம்ம ரோட்ல ஒருத்தவங்க வெயில்னால நமக்கு வந்து மயக்கம் போட்டு உளுந்து கிடக்குறாங்க, நம்ம பாக்குறோம் ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, அந்த மாதிரி முதலுதவி வந்து ஐஸ் கட்டி அவரோட கழுத்து பகுதி, அவரோட அக்கல் பகுதி, அவருடைய தொடைக்கு சைடுல இங்கெல்லாம் வந்து ஐஸ் கட்டி வைக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்து எவாபரேட்டிவ் கூலிங்னு சொல்லுவாங்க, மிஸ்டிங் ஸ்ப்ரேயிங் இந்த மாதிரி முகத்துல வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்றது, இந்த மாதிரி பண்ணி நம்ம பக்கத்துல ஒரு விசிறி இருந்தா அதுல விசிறலாம், இல்ல பக்கத்துல ஃபேன் அவைலபிளா இருந்தா ஃபேன் இது பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம முதலுதவி செய்யுது. அடுத்தது வந்து உடனடியாக பக்கத்துல எந்த மருத்துவமனை இருக்கோ நம்ம கூப்பிட்டு போயிடணும். பக்கத்துல வந்து தண்ணி வசதி இருக்குன்னா கோல்டு பாத் எடுக்க வைக்கலாம். நம்ம 8-14 டிகிரி சென்டிகிரேட்குள்ள இருக்கிற தண்ணியில அவர் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணியில அவர் முக்கி எந்திரிக்க வைக்கணும். உடனடியா அவருடைய வெப்பத்தை நம்ம
0: குறைக்கும்.
1: இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம செய்வோம்.
0: மரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதுல
1: கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடம்பு சூடா இருக்கேன்னு மாத்திரை வாங்கி போடுறதோ இல்ல மசாஜ் பண்றதோ இதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம பாக்கக்குள்ள அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப டைட்டான கிளாத் போட்டிருந்தாங்கன்னா அதை லூஸ் பண்ணி விடலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: பொதுவா சக்கர வியாதிக்காரங்களுக்கு இயற்கையாவே வந்து அடிக்கடி வந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வெயில் நாட்கள்ல டக்குன்னு வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அதனால அவங்க வந்து அதிகம் வெளியே போறது தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து சில மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கவங்க, சைக்காட்ரி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, கிட்னி பிரச்சனைக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க, அவங்களுமே வந்து சடனா வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாயிடும். அவங்களும் வந்து இந்த வெயில் நாட்கள்ல ஜாக்கிரதையா முடிஞ்ச வரையும் வெளியே போறதை தவிர்த்து.
0: சோ சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம்

0: ரிஸ்க் இருக்கு,
1: ரிஸ்க் இருக்கு. அவங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து யூரின் அதிகமாக போகிறதுனால அவங்களுக்கு வந்து நீர் சத்து கம்மியாகவே இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து சடனாக வந்து அவங்களுக்கு நீர் சத்து வந்து இந்த வெயில் நேரத்தில் இன்னும் அதிகமாகி அவங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு.
0: பொதுவாக சுகர் பேஷண்ட் வந்து ஸ்வெட் ஆனாலே அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு குறையுமா?
1: இதெல்லாம் கம்மியாகும். இதனால அவங்களுக்கு வந்து உப்பு சத்து நீர் சத்து இப்படி தான் கம்மியாகுமே தவிர சுகர் கம்மியாகும். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் வெறும் தண்ணியை குடிக்கிறத விட நம்ம வந்து கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணி, சோடியம் அதிகமாக இருக்குமே ஓஆர்எஸ் தண்ணி, ஓஆர்எஸ் தண்ணி கிடைக்காதவங்க வீட்டிலேயே வந்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு தண்ணியில் அந்த மாதிரி குடிக்கலாம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: சோ இந்த வெப்ப அலை வந்து குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது?
2: குழந்தைங்க வந்து சீக்கிரமா டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க. நார்மலா இருக்கிறவங்க, ரொம்ப வயது முதிர்ந்தவங்களும் சரி குழந்தைங்களும் சரி, ரொம்ப சீக்கிரமா டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொடக்டிவான கிளாத்திங் போடலாம். வெளியே போகும்போது சன் எக்ஸ்போஷர் இல்லாத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தொப்பி போடுறது, அவங்களுக்கு வந்து கை கால் கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், கிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டைட்டா இல்லாம வியர்வை உறிஞ்சுற மாதிரி காட்டன் துணிகளாம் போடணும்.
1: குழந்தைங்களுக்கு வந்து வெளிப்படையா
2: சொல்ல தெரியாது. நாம வந்து அவங்களுக்கு வந்து திரும்பி திரும்பி அவங்களா கேட்கலனால நம்ம திரும்பி திரும்பி தண்ணி கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணிட்டே.
1: அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பிரச்சனை,
2: அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். அவங்களுக்கு அதிகபட்சம் வேர்க்குரு, ரேஷஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தாலே அதுக்கப்புறம் அவங்க சன் எக்ஸ்போசர் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி உணவு பழக்கங்கள்ல ஃபெர்மெண்டட் ஃபுட்டு, ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி
1: ரொம்ப வந்து மசாலா ஐட்டம்லாம்
2: அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணது, எண்ணெயில ரொம்ப பொரிச்ச உணவு, அந்த மாதிரி உணவு எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்.
1: ஒரு ஒன் டே ஒரு டயட் பிளான்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஹீட்டை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கலாம்.
2: மார்னிங் ஒரு இளநீ குடிக்கலாம், இல்லைனா கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிக்கலாம். மதிய நேரத்துல ஜூசஸ் அந்த மாதிரி குடிக்கலாம். இரவுல நம்ம நார்மல் டயட்டே போதும். தண்ணி வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணியில இருந்து 5 லிட்டர் தண்ணி வரையும் குடிக்கிறமே பிளான். மதியத்துல வந்து மோர் தயிர் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க அத்தலச்சவங்கலாம் வந்து இந்த ஆர்டிபிஷியல் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நேச்சுரலா வந்து தண்ணியே போதும், இல்ல குளுக்கோஸ் கலந்த தண்ணி, இல்ல நம்ம ORS இந்த மாதிரியே போதும். இந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் அதிகமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து நார்மலா ஜூஸ் குடிக்கிறது ஓகே, பெப்சி கோகோ கோலா இந்த மாதிரி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணும்.
1: இதெல்லாம் எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தும் உடம்புல?
2: உடம்புல கலோரி அதிகமா இருக்கும், ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு சீக்கிரமா டயபெட்டிஸ் வரலாம், நீரிழிவு நோய் வரலாம், அப்புறம் உடல் பருமன் ஒபிசிட்டி வரலாம், இதெல்லாம் வந்து வரலாம்.
1: சோ தாகத்தினால நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறோம்.
2: ஆமா, நம்ம எடுத்துக்கிறது வந்து இயற்கையானதா எடுத்துக்கணும். நம்ம பழ ஜூஸ் குடிக்கலாம், தப்பு இல்ல. நம்ம ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் கலந்துமே கார்போனேட்டட் வாட்டர் குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். பழங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஃபிரக்டோஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கிற பழங்களை எடுத்துக்கூடாது. நம்ம ரொம்ப பழுத்த மாம்பழங்கள், நம்ம ரொம்ப பழுத்த பேரிச்சம்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.
1: இப்ப எல்லாராலுமே வந்து ஏசி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ ஏசி இல்லாம நம்மளுடைய வீட்டை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் வென்டிலேஷன்?
2: நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வீடு கட்டும் போதே வந்து நமக்கு நெறிமுறைகள் இருக்கு. கதவு வந்து இந்த அளவுல இருக்கணும், ஜன்னல் இந்த அளவுல இருக்கணும், இவ்வளவு லைட்டிங் இருக்கணும், அந்த மாதிரி அந்த நெறிமுறைகள் மாதிரி கட்டணும். நம்ம கதவும் ஜன்னலும் எதிரெதிர் திசையில வர மாதிரி நம்ம பாத்துக்கணும். அந்த வழியா வர காத்து இந்த வழியா வெளியே போற மாதிரி ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் கிரௌடடா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து வீட்டுக்கு முன்னாடி செடிகள் நட்டு வைக்கலாம், மரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி வந்து இடம் நிறைய இருக்கிற மாதிரி இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹீட் கிராம்ஸ் வருது இல்லைங்களா, இந்த ஹீட் கிராம்ஸ் வரக்குள்ள ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுள்ள நம்ம சதை வந்து உள்ளுக்குள்ள பிரேக் ஆகும், ரேப்டோமயோலைசிஸ்னு சொல்லுவாங்க. இது பிரேக் ஆகக்குள்ள பொட்டாசியம் அதிகமா ரிலீஸ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் வரையும் போக வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம தவிர்க்கணும்னா ரீஹைட்ரேஷன் பண்ணணும். அந்த நம்ம எந்த இடத்துல தசை பிடிப்பு அதெல்லாம் ஏற்படுதோ அதை நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. இப்ப வீடை பத்தி கேட்டீங்க இல்லைங்களா, ரொம்ப ஆஸ்பெஸ்டாஸ் அதிகமா இருக்கிற மாதிரி வீடு, ரொம்ப கான்கிரீட்டா இருக்கிற வீடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உள்ள வந்து ஹீட் அதிகமா இருக்கும். இல்ல முன்னெல்லாம் வந்து மேல தெர்மாக்கோல் போடுவாங்க வீட்டுல உள்பக்கமா, அந்த மாதிரி இருக்குள்ள கொஞ்சம் வந்து மேல இருந்து ஹீட் இறங்காம குறையும். அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் அதிகமா போட்டோம்னா ஹீட்டை வந்து அது அதிகமா உள்ளிழுக்கும். அந்த மாதிரி போடாம ரொம்ப டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடாம லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டோம்னா ஹீட்டை வந்து உள்ளிழுக்கிறது வந்து கம்மியாகும்.
1: இப்ப நிறைய பேருக்கு இது கண் எரிச்சல்லாம் சொல்றாங்க, சன் எக்ஸ்போஷர்னால வருதுங்களா இல்ல ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருதுங்க?
2: சன் எக்ஸ்போஷர்னால வருதுங்க. சன் எக்ஸ்போஷர்னால கன்ஜெக்டிவிட்டிஸ் வரலாம், வெயில் நாட்கள்ல இது அதிகமா வரும். அதே மாதிரி வெயில் நாட்கள்ல வயித்தால போறது கூட அதிகமா வரும், வயிற்று வலி, வயிற்று போக்கு இந்த மாதிரி கூட அதிகமா வரும். கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்க, ஐடி ஃபீல்டுக்காரங்க இவங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே ட்ரை ஐஸாக தான் இருக்கும், கண் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். இன்னும் அவங்க வந்து வெயில் நேரத்துலேயும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது இன்னும் ட்ரைனஸ் அதிகமாகும். அவங்க வந்து அதுக்கு தனியாக ட்ராப்ஸ் இருக்கு, அந்த ட்ராப்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து கூலிங் கிளாஸஸ் போட்டுக்கலாம், சன் கிளாஸஸ் அந்த மாதிரி இது வந்து கம்மி.
1: ஸோ கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கு, எப்படி நம்ம வந்து வெப்பத்தை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், நம்ம உடம்புல அஃபெக்ட் ஆகாமல் எந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது கேட்கிற ஒவ்வொரு நேர்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சார். நன்றிங்க சார்.
2: நன்றி.
3: மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் இதுவரை கோடை காலத்தில் உடல் அதிக வெப்பமாவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுநல மருத்துவர் அன்பு கௌதம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே எஸ் ஸ்ரீதேவி, அமைப்பில் உதவி கே எஸ் ஸ்ரீதேவி.
4: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு.

கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

காவியமே, நல் ஓவியமே, தேடினோமே திரவியமே, உன் சிறகுகளின் கீழ் இளைப்பாறினோமே, தேனினமே, பாவிதனை காத்தனவே, பார்த்தனவே, செப்பனவே, இமை நடுவே நின்றனவே, பாடியதோர் நர்த்தனமே, பாகிலிட்ட அமிழ்தமே, உன்மடியில் தவழ்ந்தோமே, அகந்தை மறந்தோமே, தோள்களில் சுமந்தோமே, உள்ளங்கையில் அடைத்தோமே, வாழ்வீச்சு காலத்தில் அரணாக நின்றனையே, புடமிட்ட பொன்னாய் எத்திக்கும் ஒளிர்ந்தனவே, வடமிட்ட தேராய் வாராய் கூறாய் மங்கள சேதி, கால் கொண்ட தடமதில் போன ஒரு மந்தையின் சிந்தையை திருத்தி வரையறுத்து நெறிப்படுத்தி குன்றிலிட்டு தீபமாய் ஒளிர்வாய் வானொலியே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி, மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 3 மணி 2 நிமிடம்.

0: 3:12 வழிகாட்டி நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி லைவ் ஷோ, அதாவது லைவ் ஷோ ஒன்று வந்து கேட்க போகிறோம் லைவாக. நம்மளோட இணைப்பில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னாங்க, இன்றைக்கி உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் விஜய் அவர்கள் வந்து நம்ம இணைப்பில் இருக்காரு. அவர் வந்து கணிதத்துறை பற்றி என்ன சொல்கிறாரு, உதகை அரசு கல்லூரி கலைக்கல்லூரியை பற்றி மாணவர்களுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்குறாரு, அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: என் பெயர் எஸ் விஜய். நான் வந்து உதகை அரசு கலைக்கல்லூரியில் கணித இணை பேராசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன். மேலும் வந்து தேசிய மாணவர் படை அதிகாரியாகவும் நான் வந்து செயல்பட்டுருக்கேன். நான் வந்து அதே சமயத்தில் வந்து சாலை பாதுகாப்பு, நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரல் கிளப் கோஆர்டினேட்டராகவும் நான் வந்து இருக்கேன்.
0: ஓகே சார், ஓகே சார். இப்போ நீங்கள் அரசு கலைக்கல்லூரியில் உதகையில் கணித பேராசிரியராக எத்தனை ஆண்டு காலமாக இருந்துட்டுருக்கீங்க சார்?
1: நான் வந்து 16 ஆண்டுகளாக நான் வந்து பணியாற்றி கொண்டு வருகிறேன்.
0: 14 வருஷமாக இருக்கீங்க, ஓகேங்க சார். ஓகே ஓகே. இப்போ அரசு கலைக்கல்லூரி, அதை பற்றி ஏதாவது விளக்கமாக விரிவாக சொல்லாங்களா சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு?
1: கண்டிப்பாங்க.
0: இப்போ வருங்காலத்தில் வந்து என்ட்ரி ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய அந்த கல்லூரியை பற்றி ஒரு டெஃபினேஷன் விளக்கம்னா என்ன கொடுப்பீங்க சார்?
1: கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலேஜை பற்றி வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அரசு கலைக்கல்லூரி, உதகமண்டலத்தில் இருக்க அரசு கலைக்கல்லூரியானது மிகவும் பழமை வாய்ந்த கல்லூரி. அது பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 1955
0: ஓகே சார், ஓகே. ஒரு நிமிஷம் சார், நம்மளோட இணைப்பில் வந்து இன்றைக்கி இருக்கிறாரு உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை இணை பேராசிரியர் அவர்கள் டாக்டர் எஸ் விஜய். அவர் வந்து நம்மளுடைய இணைப்பில் இருக்காரு. கணிதத்துறை பற்றியும் அரசு கலைக்கல்லூரியை பற்றியும் நம்ம மாணவர்களுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்குறாரு, என்ன டிப்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
0: சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: என்னுடைய பெயர் வந்து எஸ் விஜய்.
0: ஓகே சார்.
1: நான் வந்து உதகை அரசு கலைக்கல்லூரியில் கணிதத்துறையில் இணை பேராசிரியராக 16 ஆண்டுகளுக்காக நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன்.
0: ஓகே சார், ஓகே சார்.
1: மேலும் நான் வந்து தேசிய மாணவர் படை அதிகாரியாக இருக்கேன். அது இல்லாமல் வந்து கல்லூரியில் இருக்க 2-3 கிளப்பில் நான் தான் கோஆர்டினேட்டராக இருக்கேன்.
0: ஓகே சார்.
1: எஸ்பெஷலி வந்து சாலை பாதுகாப்பு, நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் லிட்டரரி கிளப்பு, இதுக்கெல்லாம் வந்து நான் கோஆர்டினேட்டராக இருக்கேன்.
0: நிறைய இந்த உங்களுடைய செயலை வந்து நிறைய இடத்துல மாணவர்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: நன்றி.
0: அரசு கலைக்கல்லூரி உதகை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ், அதாவது அந்த கல்லூரியை பற்றி பொதுவாக என்ன எப்படி சொல்வீங்க சார், என்ன சொல்வீங்க?
1: இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இருக்க மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு எல்லாத்துக்கும் வந்து உதகை அரசு கலைக்கல்லூரி பற்றி வந்து எல்லாத்துக்கும் தெரியுங்க.
0: ஓகே சார்.
1: ஆனால் அதை பற்றி குறிப்பாக வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படணுன்னு ஆசைப்பட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா அரசு கலைக்கல்லூரியானது வந்து உதகமண்டலத்திற்கு அரசு கலைக்கல்லூரி வந்து ஜூலை 16, 1955 துவக்கப்பட்டது.
0: ஓகே சார்.
1: சரிங்களா. அப்போ துவக்கப்படும் போது ஒரு 2-3 துறைகள் மட்டும் இருந்தது. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 18 துறைகள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸு, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பாட்னி, ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ஜியாலஜி, இந்த கோர்ஸ் இருக்குங்க. காமர்ஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், காமர்ஸ் சிஏ, காமர்ஸ் ஐபி, இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதில் வந்து ஒரு சில துறைகள் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம், பிகாம் சிஏ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1st ஷிஃப்ட்டு அண்ட் 2nd ஷிஃப்ட்டு இருக்குங்க.
0: ஓகே.
1: இதில் பார்த்தீங்கன்னா முதுகலைன்னு சொல்லுவோம், முதுகலைன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்ஸு.
0: ஓகே.
1: அதில் வந்து இதில் ஒரு 12 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க.
0: ஓகே.
1: நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஆய்வு
0: ஆராய்ச்சித்துறை
1: அது சொல்லுவோம். அது வந்து ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குங்க இந்த டிபார்ட்மெண்ட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து பெரிய லைப்ரரி இருக்குங்க. அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 25,000 புக்ஸ்க்கு மேலே வந்து இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பழமையான புக்ஸு, நிறைய அப்டேட் பண்ணி நிறைய வெர்ஷன்ஸு வந்து வச்சுருக்கோம். இந்த ஜென்ரல் லைப்ரரி இல்லாமல் ஒவ்வொரு 18 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 18 லைப்ரரி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குங்க.
0: ஸோ
1: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சோர்சஸ் வந்து நிறையா இருக்குங்க. நம்ம படிக்க
0: அந்தந்த துறையிலேயே லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க?
1: கண்டிப்பாக இருக்கு.
0: கண்டிப்பாக. ஓகே சார், ஓகே, சூப்பருங்க சார். ஓகே சார், தொடர்ந்து சொல்லுங்கள் சார்.
1: நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, பிளேஸ்மெண்ட் செல்லு, ரோட் சேஃப்டி கிளப்பு, அப்புறம் எலக்ட்ரல் லிட்ரஸி கிளப்பு, ஃபைன் ஆர்ட்ஸு, ஒய்ஆர்சி, ரெட் ரிப்பன் கிளப்பு மற்றும் ட்ரக் அவேர்னஸ் கிளப்ஸ், இந்த மாதிரி கிளப்ஸ் இருக்குது. இந்த கிளப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக் அவேர்னஸ்க்கு வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து உதகை அரசு கலைக்கல்லூரி சார்பாக வந்து நிறையா விழிப்புணர்வு வந்து
0: முகாம்
1: கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து ஒய்ஆர்சி, ரெட் ரிபன் கிளப்பில் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப்ஸு, மற்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் முடிஞ்சது, இதுக்காக வந்து கேம்பெயின் வந்து அரசு கலைக்கல்லூரியில் வந்து நிறையா பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ரைட் டு ஓட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருக்குங்க. இப்போ ரோட் சேஃப்டி கிளப்லையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் நம்ம எடுக்கிறது, மற்றபடி இந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ஸு, ஈவன் நம்மளோட அத்தாரிட்டி, ஆர்டிஓ அத்தாரிட்டி கூட சேர்ந்து அதெல்லாமே வந்து பண்ணியிருக்கோங்க. பிளேஸ்மெண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து ஏறக்குறைய வந்து நிறைய மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வராங்க. இதோட கோஆர்டினேட்டர் வந்து டாக்டர் கனகாம்பாள்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மேடம்ங்க. ஸோ நிறைய அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கூட வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வருதுங்க, வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்க. என்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்கிறாங்க. எஸ்போஸ் நான் வந்து ஒரு என்சிசி ஆஃபீஸர்ன்றதுனால இதை பற்றி நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன்.
0: கண்டிப்பாக
1: என்சிசியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போயிட்டுருக்குங்க. இதில் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர், தினேஷ் பாபுன்ற மாணவர் வந்து நம்ம டெல்லி லெவலில் அந்த கொடியேற்றத்தில் ஜனவரி 26 கலந்துட்டு

0: காலேஜுக்கு வந்து, காலேஜுக்கு மட்டும் இல்லை
1: பெருமையை சேர்த்துருக்காரு.
0: நீலகிரி மாவட்டத்துக்கு சேர்த்து பெருமை
1: சூப்பர் சார்,
0: சேர்த்துருக்காருங்க. அதுவும்
1: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: இல்லாமல் நிறைய கேம்ப்ஸ், அதாவது மவுண்டரிங் கேம்ப்ஸு, ட்ரெக்கிங் கேம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு ட்ரெக்கிங் கேம்ப் நடந்துட்டு இருக்குங்க நீலகிரியில்,
1: ஓகே சார்,
0: எல்லாத்துக்கும் தெரியும். அதில் கூட நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, கேர்ள்ஸு ஒரு 7 பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க.
1: பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு.
0: ஸோ நான் அது இல்லாமல் மட்டும் என்சிசி மட்டும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மாணவர்கள் வந்து இந்தியன் ஆர்மி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க.
1: சூப்பர் சார்,
0: நல்லா போயிட்டுருக்குங்க.
1: ஓகே சார், தேங்க்யூ சார், சூப்பராக சொன்னீங்க சார். சார் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லிட்டீங்கன்னா அதை ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார்.
0: ஜெய்ஹிந்த் மூவிலிருந்து தாயின் மணி கூட போடும்.
1: ஓகே சார், ஓகே.

தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

ஒளித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டோம். வித்யாசாகரோட மியூசிக்ல வைரமுத்துவோட வரிகளில் கேட்டோம். நேரம் இப்போது 3:15 ஆயிடுச்சுங்க. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில, வழிகாட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, கணித பாடப்பிரிவுகளும் வாய்ப்புகளும் குறித்து நேரலையில் ஆலோசனை வழங்குறாரு உதகை அரசு கல்லூரி கணிதத்துறை தலைவர் முனைவர் எஸ் விஜய் சார் அவர்கள்.

0: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்கிற கணித, அதாவது உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் விஜய் சார் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார். ப்ளஸ் டூ அதாவது முடித்த மாணவர்கள் வந்து அரசு கலைக்கல்லூரியில் வந்து சேர்வதற்கு விண்ணப்பிக்க எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியுங்களா?
1: இப்போ வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் எல்லாம் வந்து கல்லூரிக்கு போக ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. ஏன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இளமை கால பருவம்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஆல்ரெடி www.tngasa டி ஃபார் தமிழ் என் ஃபார் நாடு gasa.in என்ற இணையதள முகவரியில் வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 7/5/2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/5/2026 க்ளோஸ் பண்ண போகிறாங்க.
0: 29/5/2026
1: இல்லை பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி,
0: அதுக்கு முன்னாடி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
1: கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது ஒரு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து நம்மளோட மாவட்டத்தில் ஒரு 50% கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இதுக்காக வந்து காலேஜில் வந்து அட்மிஷன் உதவி மையம் வந்து வச்சுருக்காங்க.
0: ஓகே சார்.
1: ஸோ அது போய் ஏதாச்சும் மாணவர்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது வந்து காலையில வந்து 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் அது வந்து செயல்படும்.
0: உதவி மையத்தில் போய் கேட்டுக்கலாம், இந்த டவுட்
1: கேட்டுக்கலாம். நீங்க அங்கேயே கூட ஸ்டாஃப்ஸ், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்கள்ட்டே வந்து டவுட்ஸ் கேட்டு நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. இன்னொன்னு, நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிளிக் பண்ணிட்டு அவ்வளவுதான், அது சப்மிட் பண்ணிடுவீங்க. சப்மிட் பண்ணிட்டு கடைசியில அப்போ அட்மிஷன் டைம்ல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து கோர்ஸ் வந்து
0: அட்மிஷன் முடிஞ்சிருக்கும்,
1: ஃபுல்லா இருக்கும். அப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திருப்பியும் நீங்க அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி. அப்போ இப்போ நம்ம தப்பான ஒரு சின்ன ஒரு ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்து ஃபில் பண்றதுனால அது வந்து ஒரு மாசம் வந்து நம்மள வந்து அலகழிக்க வைக்க வேண்டியது இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஷிஃப்ட்டுன்னும் போது நீங்கள் திருப்பியும் செகண்ட் ஷிஃப்ட்டில் அப்போ அட்மிஷன் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா

0: எனக்கு அட்மிஷன் டைமில் வந்து இல்லை எனக்கு செக்கே ஒரு ஷிஃப்ட் கிடச்சா எனக்கு போதுன்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு டிக்ஸ் மட்டும் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால் பிகாமாக டிக் பண்ணுங்கள். இப்போ பிகாம் சிஏ இன்னொரு விஷயம், சிஏன்றது எல்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தப்பாக நினச்சிட்டு, அது பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்கள் பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ எல்லாம் கொஞ்சம் பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி பிகாம் ஐபின்னு இருக்குங்க.
1: இந்த அவேர்னஸ் கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். எல்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நினைச்சிட்டு அதை கிளிக் பண்ணிடுவாங்க சார்.
0: ஆமாங்க, அது வந்து ஸோ அது உங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம் யாராச்சும் படிச்சவங்க இருந்தாங்கன்னா கேளுங்க ஏதாச்சும். அதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உதவி மையம் வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ண வந்து ரெடியா இருக்காங்க. அதனால வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்னொன்று, இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் ஒன்று. ஸோ எல்லாமே டிக் பண்ணுங்க. டிக் பண்றதுல என்ன இருக்கு உங்களுக்கு?
1: கண்டிப்பா.
0: அதனால வந்து நீங்க அப்போ வந்து உங்களோட நம்மளோட டென்ஷன் வந்து பாதி குறைஞ்சிரும். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி எல்லாமே குறைஞ்சிரும்.
1: அட்மிஷன் சமயத்துல அது கன்ஃபியூஷன் இருந்தாலும் இது இது இல்லைன்னு ஆப்ஷன் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்க?
0: ஆமா கண்டிப்பாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அட்மிஷன் வரும்போது என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கேட்பாங்க. கேட்ட உடனே ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவீங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு பேபி சீட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அடுத்ததுக்கு அடுத்தது என்ன வேணும்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வேகன்சி இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து வேகன்சி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ
1: ஆப்ஷன் கண்டிப்பாக வேணும்.
0: ஆமாம், ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி ப்ராப்பராக வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சேன்னா திருப்பியும் இன்னொரு மெயில் ஐடி இன்னொரு ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து
1: அக்செப்ட் பண்ணாது.
0: ஆ, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே இன்னொன்று ஃபீஸும் வந்து கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் உதவி
1: எப்படிங்க சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குங்க சார்
0: மேம்? அது
1: அட்மிஷன்
0: அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான்.
1: ஓகே ஓகே.
0: ப்ளஸ் வந்து நம்ம பிடிஏவும் ஓஎஸ்ஏவும் அடிஷ்னலாக வந்து நம்ம காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க.
1: ஓகே சார்.
0: அதெல்லாம் வந்து எல்லாம் ப்ராப்பராக ரெசிப்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் இருக்குங்க.
1: ஓகே சார்.
0: ஆனால் அதை பற்றி வந்து மாணவர்கள் வந்து எந்த விதமான பயமும் வந்து பட வேணாம். நீங்கள் வந்து பின்னாடி யோசிக்கிறதுக்கு போல இன்னைக்கு இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்கு 19ஆம் தேதி
1: இன்னைக்கு
0: சரிங்களா. இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் இருக்கு சரிங்களா. ஸோ ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 48 ரூபா.
1: ஓகே
0: சரிங்களா. இது ஃபார் தி நெக்ஸ்ட். இப்போ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
1: பொது பிரிவினருக்கு 48,
0: பொது பிரிவினருக்கு வந்து 48 ரூபாங்க ஃபீஸ்.
1: ஓகே ஓகே.
0: அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்.
1: ஓகே.
0: எஸ்சி எஸ்டிக்கு வந்து 2 ரூபாங்க.
1: ஓகே சார்
0: சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து யோசிக்கிறோம்?
1: அது கண்டிப்பாக யூஸ் பண்ணி
0: கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக நம்ம படிச்சிட்டாலே வந்து பாதி பிரச்சனை முடிஞ்சது.
1: கண்டிப்பாக சார்.
0: நம்ம எல்லாமே ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அக்செப்ட் இயர்ன்ற இடத்துல அது டக்குன்னு மேலே என்ன இருக்குன்னு தெரியாமே நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம்.
1: கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டே நல்லது.
0: இது வந்து கோர்ஸ் கிடையாது. நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு
1: லைஃப்பை சூஸ் பண்ணுறது, லைஃப்பில் என்ன
0: ஸ்டெப்பை நீங்கள் வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணுன்றது
1: தொடர்ந்து பேசலாம் சார். உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
0: ஓகே
1: சார். ஓகே.

ஒளிதாந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஈட்டி படத்திற்காக சித்தார்த் மகாதேவன் பாடியதை கேட்டோம். ஜி வி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல. நேரம் இப்போது 3:28 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஊட்டி FM 101.8 வழிகாட்டி நிகழ்ச்சி.

0: இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. கணித பாடப்பிரிவுகளும் வாய்ப்புகளும் குறித்து பேசுறதுக்கு, ஆலோசனை வழங்குறதுக்கு உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை தலைவர் முனைவர் எஸ் விஜய் சார் அவர்கள். அவர்கிட்ட தொடர்ந்து நம்மளுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார், இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்க, இப்போ பிஎஸ்சி மேக்ஸுன்றீங்க, அந்த பாடத்திட்டத்தை வந்து சூஸ் பண்ணி எடுத்தாக்கா அதில் வந்து என்ன யூஸ் இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸில் மத்தியில் மேக்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்கு அப்படி பயப்படுறாங்க, அதை வந்து பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமாங்க சார்?
1: கண்டிப்பாக மேடம். நீங்கள் மேக்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்க. நான் என்ன கேட்பேன்னா, இதில் என்ன இல்லைன்னு தான் நான் கேட்பேன். நான் ஏன்னா என்ன வருதுன்னா,
0: ஏன்னா ஃபஸ்ட் குரூப்புனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐயோ மேக்ஸா ஃபஸ்ட் குரூப்பா அப்படின்னு ரொம்ப மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களே பயப்படுறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன்.
1: மேடம் அது வந்து என்னென்ன மேடம், ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு.
0: கண்டிப்பாக
1: நிறையா வந்து ஆன்லைனு சோஷியல் மீடியா இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து கூகுளெல்லாம் எது போட்டாலும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டரே நம்ம வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம சின்ன ஏஜில் இருக்கும்போது கால்குலேட்டரே ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். ஈவன் வந்து நம்ம கல்லூரியில் படிக்கிற காலகட்டங்களில் என் மைண்ட்லாம் கிட்டத்தட்ட 50 ஃபோன் நம்பர் வந்து என் மைண்டில் இருக்குங்க. இன்னும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குங்க சரிங்களா. இப்போ எல்லா ஸ்டோரேஜ் வந்த பிறகு இப்போ
0: 50 ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சிருப்பீங்களா சார்?
1: கண்டிப்பா மேடம், ஆப்வியஸ்லி கண்டிப்பாங்க. அதனால இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ
0: 2-3 ஃபோன் நம்பரை எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வைக்க முடியறது இல்ல.
1: அதுதான் அதனால நான் சொல்ல வரேன்,
0: உங்களோட மெமரி பவர் ஜாஸ்தி
1: இல்ல. அது என்னன்னா நம்ம வந்து மெயினா வந்து ஒரு கேட்ஜெட்ஸ், நம்ம கேட்ஜெட்ஸ் நம்ம வந்து இல்ல, நாட் ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ்ங்கள, இது வந்து ஹியூமன் பிரெயினே வந்து எப்படின்னா இதுக்கு தான் வந்து படைச்சிருக்காங்க. நான் சொல்றது 50 ஃபோன் நம்பர் கம்மிங்க, நிறைய பேர் வந்து 100, 200, 500 நம்பர் கூட அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு எல்லாமே வந்து இப்போ ரெடிமேடா வந்து எல்லாமே கிடைக்குது. அதனால வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். நான் மேத்தமெட்டிக்ஸ் சொன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன இல்லைன்னு தான் நான் கேட்பேன் நான். ஏன்னா வந்து மேக்ஸ் வந்து இட்ஸ் கிஃப்டடு. நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்தா எல்லா சப்ஜெக்ட் வந்துச்சு. இப்போ இதை வந்து குயின் ஆஃப் சயின்ஸ் சொல்லி சொல்லுவோம். நீங்க வந்து இப்போ வந்து நம்ம நேயர்களெல்லாம் வந்து இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து சொல்றேன் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ மேக்ஸ்னா என்னன்னா இட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ். அப்புறம் ஏஐன்னு சொல்லுவோம். இப்போதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குன்னா அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் ஃபினான்ஸு, ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, பைத்தானு, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஹைபைடு இதுங்க. அது இல்லாமல் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது பேங்கிங் எக்ஸாம் ஐபிபிஎஸ்லேருந்து, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, எஸ்எஸ்பி எக்ஸாமு, நெக்ஸ்ட் கேட்டு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, இதெல்லாம் வந்து மேக்ஸ் இல்லாம நீங்க எதுவுமே நீங்க பண்ண முடியாது, பார்க்க முடியாது.
0: கண்டிப்பா.
1: ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து மேக்ஸ்னு பயந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் நீங்க
0: அட்டெண்ட் பண்ண முடியாது,
1: பண்ண முடியாது. அதுதான் மெயின்,
0: ஃபியூச்சர் பார்க்க முடியாது.
1: ஆமாங்க. இதுல வந்து ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இப்ப
0: மேக்ஸ் இல்லாம ஒரு க்வெஸ்சன் பேப்பர் இல்லைங்களே எந்த எக்ஸாம்லயும்.
1: கண்டிப்பாங்க. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மேக்ஸ் படிச்சா டீச்சர் ஆகலாம் இல்ல வாத்தியார் ஆகலாம், இந்த ஒரு கண்ணோட்டம் மட்டும் தான் இருக்கு. இதுல இதை நான் வந்து நான் 1 by 1 நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க பிஎஸ்சி கணிதம் படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஎட் முடிக்கிறீங்க, ஸோ நீங்க வந்து ஒரு பிடி அசிஸ்டண்டா வரலாம். இதே நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்க, பிஎடும் படிக்கிறீங்க, அப்போ நீங்க வந்து பிஜி அசிஸ்டண்டா நீங்க வந்து ஹையர் செகண்டரிக்கு வரலாங்க, டீச்சரா வரலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ பிஎஸ்சி முடிக்கிறீங்க, எம்எஸ்சி முடிக்கிறீங்க, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இல்லைன்னா வந்து டாக்டரேட் முடிக்கிறீங்க. ஸோ
0: இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்.
1: ஆமாங்க. நெட்டுங்கிறது வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இயர்லி 2x வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க சரிங்களா. அது கால்ஃபர் பண்ணுறாங்க. செட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது யூனிவர்சிட்டி ஏதாச்சும் யூனிவர்சிட்டியில் கொடுத்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அது வந்து நம்ம ரெகுலராக எந்த மந்த்னு சொல்ல முடியாது, அதான் கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ பிஹெச்டி வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து படிக்கிறதாங்க. பிஹெச்டி வந்து நீங்க பார்ட் டைம்ல படிக்கலாம், ரெகுலரில் படிக்கலாம். ஆனால் பார்ட் டைம்ல நம்ம படிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது இருந்தால் இது வந்து நம்ம என்னன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் சொல்றது இட்ஸ் எ பேசிக்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் இது இதில் என்னென்ன ஃபிளெக்சிபிலிட்டி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிஜி வந்து எனக்கு மேக்ஸ் விருப்பம் இல்லைன்னா எம்சிஏ படிப்பீங்க. எம்சிஏலையும் வந்து மேக்ஸ் ரெண்டு பேப்பர் இருக்கும். நீங்கள் இல்லை நான் எம்பிஏ படிக்க போகிறேன், ஆனால் அங்கேயும் வந்து ஒரு ரெண்டு பேப்பர் வந்து மேக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஏர்ஃபோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஆர்மின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் டிஃபென்ஸில் வந்து எக்கச்சக்கமான இது இருக்குங்க. ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏவியேஷனு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஃப்ளைட் சிஸ்டம் அனாலிசிஸ்ட், நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மெரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு, அது இல்லாமல் வந்து சைபர் சர்வேலன்ஸ் அனாலிசிஸ்ட்டு, டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட்டு.

0: அதில் அந்த கோர் போஸ்டிங் ஒன்று இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் வந்து ஃப்ளைட் டைனாமிக்ஸில் யூஸ் பண்ணுறோம், ரேடாரில் யூஸ் பண்ணுறோம், சிக்னல்ஸ் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுறோம், நேவிகேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம், சைபர் டிஃபென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாமே எல்லாம் தெரியும், ட்ரோனுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸ் தாங்க. இப்போ இதோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்டேட்னா பைத்தானு, நெக்ஸ்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங்கு, சிஸ்டம் அப்ரோச்சு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா
1: இப்போ இவ்வளோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய இருக்கும்போது
0: இன்னும் இருக்குங்க.
1: அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டென்த்தில் இப்போ மார்க் கொஞ்சம் மேக்ஸில் ஜாஸ்தி வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கம்பல்ஷன் இல்லைன்னா ஏதோ ஒன்றில் டுவெல்த்தில் வந்து மேக்ஸ் குரூப் எடுக்க சொன்னால் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ நீ டுவெல்த் மேக்ஸ் எப்படி இருக்குமோனு. அப்போ இவ்வளோ ஃபியூச்சர் வந்து இவ்வளோ இருக்குங்களே பெனிஃபிட்ஸு, அப்போது நல்ல ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணலாம்.
0: வந்து பாருங்க, கவர்மெண்ட் வந்து ஹையர் போஸ்ட் சொல்லிடுறேன், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், ஆர்பிஐ கிரேடு, கிரேட் பி ல இருக்குங்க. நெக்ஸ்ட் இஸ்ரோல சரிங்களா, இஸ்ரோன்றது வந்து சயின்டிஸ்ட், அது தெரியும் உங்களுக்கு தெரியும். சரி, ராக்கெட்ஸ் அது இதெல்லாம் நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் டிஆர்டிஓ, அது இது இதெல்லாமே வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து எல்லாமே வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ல தான் நம்ம வந்து டெவலப் பண்ணும். ஸோ இங்கே நார்மலாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் குயின் ஆஃப் சயின்ஸ்ன்றது வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
1: வரைக்கும்
0: சரிங்களா.
1: ஓகே,
0: இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு டைப் பண்ணால் கிடைக்கிது, இன்றைக்கி கூகுள் ஜெமினி ஏஐயில் வந்து எல்லாம் கிடைக்கிதுன்னா அதுக்கு கோடிங் எழுதுறவங்க யாருங்க? அதுவும் வந்து ஹியூமன் தான் மேடம், அதுவும் வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க தான் வந்து கோடிங் எழுதி உங்களுக்கு இப்போ கூகுளில் நீங்கள் எப்படி தெரியுறீங்களோ அதே மாதிரி தான் அங்கே வந்து கிடைக்கிதுங்க.
1: கிடைக்கிது. அப்ப அந்த அளவுக்கு அட்வான்ஸா எல்லாமே இருக்கும்போது மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
0: ஐயோ கண்டிப்பாங்க, மேக்ஸ் இல்லாம வந்து எதுவுமே கிடையாதுங்க. இப்ப மேடம் கேட்டீங்க, அப்ப ஏன் வந்து பயப்படுறாங்க, ஏன் வந்து யோசிக்கிறாங்க? மேடம், நம்ம எப்பொழுதுமே வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நடக்க பழகும் போது ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது
1: விழுந்துருவோமா?
0: அம்மாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பயம் இருக்குங்க. விழுந்த உடனே டக்குன்னு வந்து தூக்குவாங்க. ஏன்னா உங்களோட பயம் வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்க உழுகுற இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நீங்க எங்க போறீங்கன்னா, இப்போ ஒன்னா சைக்கிள் ஓட்டும் போது, இப்போ சைக்கிள் ஓட்டி பையனோ பொண்ணோ வந்து டக்குன்னு விழுந்துட்டாங்கன்னா, ஐயோ விழுந்துட்டாங்கன்னு நம்ம போய் ஒரு பதறி அடிச்சுட்டு வரோம். சோ நம்ம கஷ்டப்படாம வந்து எதுவுமே கிடைக்காது. நாளைக்கு வந்து நம்ம சைக்கிள் ஓட்டினா டக்குன்னு நம்ம விழுந்துடுறோம் சொல்லிட்டு நீங்க அதை பத்தி ட்ரை பண்ணாமயே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட என்ஜாய்மெண்ட், அதோட வந்து பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் வந்து லாஸ் பண்ணி இழந்துருவீங்க.
1: கண்டிப்பாக
0: அதே மாதிரி தான் அங்கே வந்து கஷ்டப்படுற எல்லா விஷயமும் அப்படி தான், ஈவன் மேத்தமெட்டிக்ஸும் வந்து அப்படி தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வரைக்கும் நம்ம ஜாலியாக இருப்போம், ஆறாவது போகும்போது வந்து ஒரு பயம் இருக்கும், எந்த சப்ஜெக்ட் புரியாது மேடம். அப்போ வந்து அதுக்கு வந்து இட் வில் டேக் சர்டன் டைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். அந்த 2-3 மந்த்ஸ் ஆன உடனே நம்ம அதுக்கு அடாப்ட் ஆயிடும் சரிங்களா. அதே மாதிரி 8th முடிச்சுட்டு நம்ம 9th போறதுங்களா, எல்லாமே பயமுறுத்துவாங்க, நீ 9th வந்துட்ட, 10th வந்துட்ட, பப்ளிக் எக்ஸாம் அது இதுனா
1: மேக்ஸ் எல்லாம் டஃபா இருக்கும்.
0: ஆமா கண்டிப்பா, எல்லாம் சொல்ற எல்லாமே இருக்குங்க. அதாவது வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்,
1: கரெக்ட்
0: சரிங்களா. நாட் ஓன்லி நான் மேக்ஸ் னு சொல்லல, நீங்க வந்து எந்த ஒரு மொபைல்
1: பயிற்சி எவ்வளவு அளவுக்கு நமக்கு முக்கியமோ,
0: நீங்க எந்த ஒரு மொபைல் போனுமே நீங்க வந்து ஒரு கேம் நீங்க ஆடும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் ஆடும்போது நம்ம வந்து ரொம்ப லூசா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நீங்க ஒரு 10 டைம் 20 டைம் நீங்க ஒரு கேம் ஆடும்போது தான் நீங்க எக்ஸ்பெக்ட் ஆகுறீங்க. அதே மாதிரிதான் மேத்தமெட்டிக்ஸ். சோ இந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்றது வந்து யாரும் வந்து பார்த்து பயப்பே பட வேணாம். நீங்க வந்து மேக்ஸ வந்து நீங்க என்ஜாய் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகத்துல வந்து உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து
1: ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது.
0: ஐயோ கண்டிப்பாங்க, அதெல்லாம் வந்து இந்த உங்களோட பிரெயின் கேப்பபிலிட்டி, நம்மளோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்லு, நம்மளோட பிஹேவியரு எல்லாமே வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். அதனால வந்து மேக்ஸ் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நிறைய பேர் ஐயோ மேக்ஸ் வித் பயாலஜியா, அதாவது பெரிய
1: அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு.
0: எல்லாமே வந்து ஐயோ மேக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் எதனாலன்னா அவங்க எல்லாமே வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எல்லாமே அப்படி பழகி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு ஏஐல தட்டுறோம், டக்குன்னு ஜெமினி ஏஐல தட்டுறோம், கூகுளில் தட்டுறோம், கால்குலேட்டர்ல தட்டுறோம், இல்லைனா மொபைல கால்குலேட்டர் தட்டுறோம், ஈஸியா ஆன்சர் வந்துருது. சோ அங்க நீங்க
1: கஷ்டம் இல்லாம எல்லாமே
0: அங்க வந்து நீங்க வந்து
1: எந்த பயிற்சியும் இல்ல, எதுவும் இல்ல, வர்க் பண்றதும் இல்ல.
0: ஆமாங்க, நான் வந்து இப்போ பயிற்சின்றது என்னன்னா நம்மளோட உணவு பழக்கத்திலிருந்து வந்து ஆரம்பிக்குது மேடம். நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, அட என்னடா திடீர்னு மேக்ஸ் பேச வந்துட்டு உணவு
1: உணவு பழக்கத்துல இருந்து
0: பேசுறாரு.

0: படிப்பீங்க.
1: கண்டிப்பா.
0: ஸோ நீங்கள் ஆரம்பமே வந்து தேவையில்லாததை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அங்கே என்ன ஆகும், டக்குன்னு வந்து டிவி பார்க்க தான் தோணும்.
1: ஆமாம்,
0: டக்குன்னு எது ஈஸியாக
1: இந்த மந்தமான பொருள் எல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
0: அதே தாங்க
1: சும்மா தூக்கம் வரும், டிவி பார்க்கணும், புக் எடுத்து வச்ச உடனே அப்படியே மயங்கி உழுகிற மாதிரி தூக்கம்.
0: ஆமாம், அதே தாங்க, அங்கிருந்து வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குதுங்க நம்மளுக்கு. ஸோ வந்து கணிதத்தை பார்த்து யாருமே பயப்பட வேணாங்க. ஏன்னா வந்து நீங்கள் மட்டும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டும் போது என்ஜாய் பண்ணுவீங்களோ, எப்படி ஒரு கார், அதாவது ஒரு ஃபேமிலியோட போகிறீங்க, அப்பா அம்மா கூட போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க,
1: எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம லாஸ்ட்டில் போகிற அந்த இடத்த நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
0: நீங்கள் ட்ராவல் வந்து என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மேக்ஸு. ஃபர்ஸ்ட் செம் போடும்போது நாட் ஓன்லி மேக்ஸ், நீங்கள் எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ரெண்டாவது டைம், மூணாவது டைம், நாலாவது டைம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள்
1: அதுக்குரிய மெத்தட்ஸும் புரிஞ்சிடும்ல சீக்கிரம்.
0: கண்டிப்பாக மேடம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டோஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசு கலைக்கல்லூரி உதகமண்டலத்துலேருந்து மேக்ஸில் வந்து நல்ல கேப்பபிலிட்டியோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. என்ன டவுட்ஸ் எப்போ கேட்டாலும் கிளியர் பண்ணி தராங்க.
1: கண்டிப்பாக
0: சரிங்களா. அதெல்லாம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்கு மேக்ஸில் வந்து. பிஜி டிபார்ட்மெண்ட்
1: யார் கேட்டாலும் பாருங்க சார், மற்ற துறையை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸ் குரூப்பா, நீ மேக்ஸ் குரூப்பா அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. ஏன்னா மேக்ஸுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி.
0: கண்டிப்பாங்க, யாருமே வந்து மேக்ஸை பார்த்து வந்து பயப்பட வேணாங்க. அது வந்து இனிஷியலா நீங்கள் நாட் ஓன்லி மேக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா புதுசு புது இடத்துல வரும்போது எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து
1: சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்கும், எல்லாமே புதுசா இருக்கும்.
0: கண்டிப்பா
1: கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிட்டா எல்லாமே செட் ஆயிடும்.
0: கண்டிப்பா, ஏன்னா நம்ம எப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட போறோம், அதுல வந்து எந்த விதமான மாற்றம் கிடைத்துல. ஒருவேளை இன்னைக்கு வந்து ஒரு சரியான கரியரை நம்ம சூஸ் பண்ணாம
1: பின்னாடி
0: நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அதுக்கு நீங்க இப்ப கரெக்டா உங்களோட கரியரை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஏஐல எல்லாம் நீங்க கோடி எழுதினா உங்களுக்கு எல்லாம் வந்து க்ரோ கணக்குல உங்களுக்கு வந்து சேலரி இருக்குங்க.
1: ஓகே சார்,
0: அந்த அளவுக்கு வந்து இது இருக்குங்க. ஸோ வந்து மேக்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் எவ்ரி திங். ஸோ வந்து யாருமே வந்து கணிதத்தை பார்த்து வந்து யாருமே வந்து பயப்பட வேணாம்.
1: கண்டிப்பாக
0: சரியா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, உங்களோட இப்போ என்னென்ன மேடம், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும்.
1: கண்டிப்பாக,
0: இப்போ அதுதான் வந்து
1: அதுதான் இப்போ
0: பெரிய சிக்கலுங்க. ஏன்னா அதை வந்து நம்ம இது பண்ணணும், உட்காந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து அவங்க படிக்கும்போது தான் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்.
1: புரிஞ்சு மேக்ஸ் போடணும், புரிஞ்சு
0: புரிய வேணாம் மேடம். நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு நாலு வாட்டி படிச்சிங்கன்னா தானாகவே
1: புரிஞ்சிடும்.
0: நீங்கள் வந்து அதையும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படி இல்லையா. நீங்கள் என்னன்னா
1: ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
0: ஆமாம், உட்காந்து நீங்கள் பயிற்சி எடுக்கணும். நீங்கள் எல்லாமே பயிற்சி தானே.
1: கண்டிப்பாக சார்,
0: அதனால் வந்து மாணவர்கள் வந்து கடிதத்தை பார்த்து யாருமே வந்து
1: என்ன
0: டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா கேட்கும் போது டீச்சர்ஸ் எல்லாமே வந்து
1: இவ்வளோ துறையில இவ்வளோ வாய்ப்புகள் கணிதத்துக்கு இருக்கும் போது கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயப்படாம தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் சார்.
0: ஆமா, கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய மேக்ஸ் எல்லாம் நீங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு மொபைல் எடுக்கிறீங்க, நீங்க மொபைல ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அதுக்கு வந்து உள்ள மேக்ஸ் தாங்க இருக்கு.
1: ஆமா,
0: அங்க நீங்க மேக்ஸ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது வெறும் வந்து ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு சின்ன மரக்கட்டை மாதிரி, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ்.
1: கண்டிப்பா சார்.
0: ஸோ அதை நீங்க சார், அது எப்படி சார் நீங்க வந்து மேக்ஸ்ன்னு சொல்றீங்க, இதை வந்து நீங்க கேட்கலாம். நீங்க இதுக்கு நான் வந்து ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து நைன்த்து டென்த்ல எல்லாம் உங்களுக்கு வந்து கிராஃப்னு சொல்லிட்டு செக்ஷன் சி, அதாவது 10 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு
1: ஜியோமெட்ரி 10 மார்க், கிராஃப் 10 மார்க். அதை மட்டும் நம்ம நல்லா தரோ பண்ணிட்டோம்னா 20 மார்க் நம்ம எடுத்துறலாம். இன்னும் 15 மார்க்னு ரொம்ப முக்கி முக்கி
0: படிச்சிட்டாங்க. அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மூவ்மெண்ட் வந்து நீங்க எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5,10 சொல்லும்போது அந்த பாயிண்ட்ல ரவுண்ட் பண்ணி நீங்க எல்லாமே பண்ணுவீங்க.
1: ஆமா,
0: நீங்க வந்து உங்களோட மவுஸ் மூவ்மெண்டே பாத்தீங்கன்னா அந்த கிராஃபை வச்சு யூஸ் பண்ணது தான் அந்த மவுஸ் மூவ்மெண்ட்.
1: ஓ, ஓகே ஓகே,
0: சரிங்களா. ஸோ அங்க மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றும் இல்லை, கிராஃப்னு ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர்னு ஒன்றும் இல்லைங்க.
1: ஒன்றும் இல்லை.
0: நெக்ஸ்ட் 0 and 1 நம்பர்ஸ், 0 and 1. இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் இது எல்லாமே வந்து கோடிங் எல்லாமே இந்த ரெண்டு
1: நம்பரை வச்சு தான் இருக்கு.
0: ஸோ நம்ம நினைக்கிறோம் அடா 0 தானடா, அடா 1 தானடான்னு நினைக்கிறோம். இந்த 0 1 வச்சு தான் பல வேலை வந்து நடக்குது.
1: கண்டிப்பா.
0: ஸோ நீங்கள் வந்து யாருமே வந்து மேக்ஸை வந்து சாதாரணமாக நீங்கள் இது வேணாம், நீங்கள் எந்தளவு டெடிக்கேஷனாக வந்து நீங்கள் மேக்ஸுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும்.
1: கண்டிப்பா சார், தேங்க்யூ. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மேக்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு எந்த பயமும் படக்கூடாதுன்னு சொல்லி சூப்பர்.

0: ஆ, தெளிவுபடுத்துனீங்க சார். இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் என்சிசியில் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க சார்.
1: ஆமாங்க மேடம்.
0: இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அதுக்கு வர்றதுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும், இல்லை எப்படி சூஸ் பண்ணுவீங்க, அதில் எப்படி எல்லாம் பயிற்சி கொடுப்பீங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்?
1: மேடம், என்சிசி தேசிய மாணவர் படைன்றது வந்து எங்கள் நம்ம கல்லூரியில் வந்து, அது நான் சொன்ன இல்லைங்களா, 1955-57 வந்து இருக்குது மேடம்.
0: ஓகே சார்,
1: சரிங்களா. இப்போ நான் வந்து என்னோடய ரேங்க் ப்ரம் ரேங்க் வந்து கேப்டன் ரேங்க்காக நான் இருக்கேன் நான்.
0: ஓகே சார்,
1: சரிங்களா.
0: கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார்.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா
0: இந்த அளவுக்கு
1: ஃபர்ஸ்ட்
0: உயர்ந்திருக்கீங்களா, இவ்வளோ ஒரு நிறைய உழைப்பு கொடுத்துருப்பீங்க சார்.
1: மேம், எல்லாம் வந்து நம்ம கல்லூரிங்க,
0: ஓகே
1: கல்லூரி மாணவர்கள்,
0: ஓகே,
1: கல்லூரி முதல்வர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், இவங்களோட சப்போர்ட்டில் தாங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம்.
0: கண்டிப்பாக சார்,
1: அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே
0: பதிவு
1: சொல்லுங்க.
0: பண்ணும்.
1: ப்ளஸ் வந்து எங்களோட ஃபேமிலி, ஏன்னா அவங்களோட டெடிக்கேஷனில் தான் நான் வந்து அத்தனை ட்ரைனிங், அத்தனை கேம்ப் எல்லாம் போய் வந்து எல்லாமே வந்து பண்ணுறோங்க.
0: கண்டிப்பாக சார்.
1: சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு வந்து நாட்டுப்பற்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா.
0: கண்டிப்பாக சார், அது
1: ஃபர்ஸ்ட்
0: இருக்கணும்.
1: டெடிக்கேஷன், ஃபர்ஸ்ட்
0: எல்லாருக்கும்
1: டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். கண்டிப்பாக இதில் இருந்தால் வந்து நாங்கள் வந்து நார்மலாக வந்து முதல்வரின் அனுமதியோடு வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து சர்க்குலர் அனுப்பி விருப்பமுள்ள மாணவ மாணவர்களை வந்து கூப்பிடுவோம். அதில் வருவாங்க. வந்த உடனே எங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்திருக்குங்க. அதுக்கு வந்து கர்னல் சிங்குன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா. அந்த ஆஃபீஸர் வருவார். வந்து செலெக்ஷன் ப்ராப்பராக நடக்கும். செலெக்ஷன் ப்ராப்பராக நடந்துட்டு அவங்களுக்கு சில டாக்குமெண்ட் ப்ரொசீஜர், அதே மாதிரிங்க ஹைட்டு, வெயிட்டு, ரன்னிங்கு, புஷ்அப்ஸு, இந்த மாதிரி பயிற்சி, இதெல்லாம் டெஸ்ட் வச்சு எடுப்போம். இந்தியன் ஆர்மியில் நம்ம எப்படி எடுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம எடுப்போங்க. எடுத்துட்டு மாணவர்களுக்கு வந்து பயிற்சி ஆரம்பிப்போம். பயிற்சியின் முதற்கட்ட பயிற்சி வந்து அணிவகுப்பு பயிற்சி.
0: ஓகே,
1: உங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் வந்து ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட லெவலில் நடக்கிற அணிவகுப்பில், அதாவது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கிற அணிவகுப்பில் கண்டிப்பாக வந்து அரசு கலை கல்லூரியிலிருந்து 35 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
0: ஓகே சார்,
1: இது வந்து மிக்க மகிழ்ச்சி மேடம்.
0: கண்டிப்பாக சார்.
1: அதனால் வந்து நீங்கள் டிகிரி வித் எனி டிகிரி வித் என்சிசி சி சர்டிஃபிகேட்னும் போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா CDS இருக்கும், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்.
0: ஓகே,
1: அது வந்து நீங்க எக்ஸாம் எழுத தேவையில்லை மேடம்.
0: ஓ ஓகே, இது ஒரு பிளஸ் மார்க், பிளஸ்
1: பாயிண்ட். டைரக்டா வந்து பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்,
0: டைரக்டா செலக்ட் ஆகி பிசிக்கல் டெஸ்ட் போயிடலாம்.
1: ஆமாங்க.
0: ஓகே சார்,
1: நீங்க எக்ஸாம் எழுத வேணாங்க.
0: ஓகே சார்,
1: எக்ஸாம் எழுதாமா நீங்க வந்து பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ. டைரக்டா வந்து உங்களோட ரேங்க் வந்து செகண்ட் லெப்டினன்ட், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கேடட்.
0: ஓகே,
1: அது எங்கங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் வந்து ஓடிஏ சென்னையில் நடக்கும் ட்ரைனிங்கு.
0: ஓகே சார்.
1: IMEL இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் நடக்கும்.
0: ஓகே.
1: NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் நடக்கும். இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து ஆஃபீஸர் கேடட்டு, அப்புறம் செகண்ட் லெஃப்டினென்ட்டு.
0: ஓகே.
1: அப்புறம் லெஃப்டினென்ட்டு, யூஆர் ஆஃபீஸர்.
0: ஓகே சார். ஓகே,
1: இந்த மாதிரி வந்து பண்ணலாம் மேடம்.
0: ஓகே சார். ஓகே, இப்போ மாணவர்களுக்கு என்சிசி பற்றியும் ஒரு அவேர்னஸ், எப்படி சேரணும், என்ன அதனால் பெனிஃபிட் இருக்குன்னு சூப்பராக சொல்லிட்டீங்க சார். சரி சார், தொடர்ந்து நம்ம பேசலாங்க சார். உங்களுக்கு பிடித்த பாடலே இது நிகழ்ச்சியில் ஃபுல்லாக வழங்கிடுறோம் சார். பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக மேடம். நிமிர்ந்து நில்.
0: ஓகே சார்.
1: ஓகே,
0: சரோஜா படத்துலேருந்து சாருக்கு பிடிச்ச பாடல் நிமிர்ந்து நில்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 3:54 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது இன்னைக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கோம். கணித பாடப்பிரிவுகளும் வாய்ப்புகளும் குறித்து நேரலையில ஆலோசனை வழங்கிட்டு இருக்காரு உதகை அரசு கலைக்கல்லூரி கணிதத்துறை தலைவர் முனைவர் எஸ் விஜய் அவர்கள். சார், இப்போ ஃபைனலா வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், அதனால் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஏதாவது ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லுங்கள் சார். அப்புறம் ஃபைனலாக வந்து கணித துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு அதாவது ஃபைனல் கன்க்ளூஷன் நீங்கள் என்ன சொல்வீங்க நிறைவாக?
1: இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாருன்னு கேட்டால், வீட்டில் வந்து நம்ம அம்மா பாட்டி ஒய்ஃப் இவங்கள தான் நம்ம சொல்லணும். எதனாலன்னு கேட்டால், ஏதாச்சும் ஒரு சமைக்கணும், ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும், அதுக்கு எப்படி அதோட ரெசிபி அதோட இது சொல்லுங்க சொல்லும்போது அவங்க டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து இட்ஸ் அ பேசிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் ட்ரெயின் டு திங்க் லேர்ன் அண்ட் டிசைட் லைக் ஹியூமன்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து மெயினாக. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுக்கே கோடிங் வேணுங்க. அந்த கோடிங் யாருன்னு கேட்டால், ஒரு நல்ல ஒரு மேத்தமெட்டிஷியனோ ஒரு ஃபிசிஷியனோ ஒரு நல்ல கம்ப்யூட்டர்ஸ் நல்ல நாலேஜ் இருக்கவங்க தான் அதுக்கு வந்து கோடிங் வந்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கூகுள் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இந்த ஏஐல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேரோ ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ, அஜென்டிக் ஏஐ. சரிங்களா, இந்த நேரோ ஏஐன்றது அதுலேயே வந்து ஆன்சர் இருக்கு, நேரோன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, சாட் ஜிபிடி பண்ணுறீங்க, இதெல்லாமே வந்து இட்ஸ் அ டைரக்ட், அதாவது நேரோ ஏஐன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டிவ் ஏஐன்றது என்னென்னா, ஒரு நியூ மெசேஜை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, வீடியோவை கிரியேட் பண்ணுறது, அதுதான் வந்து நீங்கள் மிட்டா ஏஐ. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மிட்டா ஏஐன்னு இருக்குது. சரிங்களா, அதேமாதிரி மிட் ஜேர்னி, அதெல்லாம் அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் ஜெனரேட்டிவ் ஏஐ. நெக்ஸ்ட்டு அஜென்டிக் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்ஸ் அ டேக்ஸ் கோல்ஸ். சரிங்களா, இது வந்து ஒரு இது இது நோக்கி குறிக்கோளை நோக்கி வந்து நகரும். இதுதான் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிக்கெட்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அஜென்டிக் ஏஐ தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தனியாக நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை வந்து நம்ம பண்ணணுன்ற, இதுக்கு வந்து நிறையா வந்து ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ஏஐ ஃபார் எவ்ரி ஒன் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை ஜீரோ கோடிங். சரிங்களா, இது வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணும், இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 hours தான். இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான், இது நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஐடி மெட்ராஸில் வந்து ஏஐ கோர்ஸ், அது வந்து அந்த என்பிடிஎல் வழியாக நம்ம வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது மேக்ஸ் வந்து இட்ஸ் மஸ்ட், மேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். இது வந்து 8 weeks கோர்ஸ், இது நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கோர்ஸ் சொன்னாலும் நிறைய வந்து பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு மூவி எடிட் பண்ணும், வேறு ஏதாச்சும் ஒரு எடிட் பண்ணும், ஒரு சாங் எடிட் பண்ணுவோம்னா நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம நிறையவே பண்ணலாங்க. ஸோ வந்து ஃபைனலாக மேக்ஸை பற்றி யாருமே பயப்பட வேணாம். சரிங்களா, அது வந்து இட்ஸ் அ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட், அதுதான். ஸோ எல்லாமே வந்து இதை வந்து நீங்கள் நல்லா படித்து நல்லா இது பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள்.
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க சார். அதாவது இது வரைக்கும் எங்கள் நிலையத்துக்கு வந்து கணித பாடப்பிரிவுகள் பற்றியும் அதோடய வாய்ப்புகள் பற்றியும் மாணவர்கள் வந்து மேக்ஸ் தான் பயப்படக்கூடாது அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் சார்.
1: நன்றி மேடம், வணக்கம் மேடம்,
0: தேங்க்யூ சார்.

நேர்கள் இதுவரை வழிகாட்டி நிகழ்ச்சியில், அதாவது கணித பிரிவுகளும் வாய்ப்புகளும் குறித்து நேரலையில் ஆலோசனை வழங்கிய டாக்டர் எஸ் விஜய் அவர்கள் வழங்கிய ஆலோசனையை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய அலோ ஊட்டி நிறைவு பெற்றது.

நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: జీ బూంబా.
1: హాయ్ జీ బూంబా, వాట్ ఎ సర్ప్రైజ్! నీ టూకేలియో ఇర్కియా?
0: ఆమ్, నాన్ ఎప్పుళ్ళదుం ఇర్పేన్.
1: ఎనకు పిడిచ ఒరు వరం వేణుం. పాడల్ కేకరదు రొంబ పిడికుం. 80 సాంగ్స్ ప్లీజ్.
0: ఇవ్వులవుదానా? ఆగటం, కేళుంగల్.
2: ఎన్నోడు పాటు పాడుంగల్, ఎల్లోరుం సేర్ందు ఆడుంగల్, ఇసై కోలంగల్, ఇమజాలంగల్, సుగం చేడుంగల్.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல இன்னைக்கு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு தான், அதாவது சரியா தவறா தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம வந்து விளையாட போறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிச்சாலே வந்து போதும். நீங்க வந்து அதுக்கான ஆன்சர் கஷ்டப்பட்டு யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின் வந்து சொல்லிட்டு அதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து சரியா தவறா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-1001-08 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 9342-1001-08 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா 8300-1901-08 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. இத்தனை நம்பர் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இல்லைனா தவறா அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன வேணாலும் வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அப்படி வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, இல்லை இது வந்து தவறு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படி இல்லைனா நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே, இது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது, அதனால் இது வந்து சரி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான நிகழ்ச்சி தான் இன்றைக்கி. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக முதல் நேயர் வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள வச்சு தான் நம்ம வந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒட்டக சிவிங்கி இருக்கு இல்லையா, அது வந்து தன்னோட நாக்கால தன்னோட காதை வந்து சுத்தம் செய்ய முடியும். இது வந்து சரியா தவறா? நாக்கால காதை, அதாவது ஒட்டக சிவிங்கி எவ்வளோ பெருசு இருக்கும், அதோட முகமே ரொம்ப நீளமா இருக்கும், அண்ட் அதோட காதை அதை விட ரொம்ப இன்னும் ஹைட்ல இருக்கும், அது வந்து நாக்கை கொண்டு காதை வந்து சுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது வந்து சரியா இருக்கும்னு
5: நினைக்கிறீங்களா?
4: நீங்க தான் அதை சொல்லணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா?
5: தவறாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: ஓகே, அதாவது தவறு, அதாவது அதோட நாக்கால காதை வந்து சுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு
5: சொல்றீங்களா?
4: ஓகே, நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் தொடர்ந்து சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் கேட்டுகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங், சரியா தவறான் தான் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் அந்த வரிசையில் இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டக சிவிங்கி தன்னோட நாக்கால தன்னோட காதை சுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் அது எப்படி முடியும், முடியாது, தவறாச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரியாலிட்டி உண்மையாலுமே வந்து சுத்தம் செய்ய முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒட்டக சிவிங்கியால சுமார் பார்த்தீங்க அப்படின்னா 18-20 inches வரைக்கும் நீளமாக இருக்கும் அதோட நாக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதாவது நல்லாவே அதால் நாக்கை வெளியில் நீட்ட முடியும். ஸோ ஒரு 18 20 இன்ச் வரைக்கும் நீளமாக இருக்கக்கூடிய நாக்கு நல்லாவே வெளியில நீட்ட முடிஞ்சது அப்படின்னா அதால ஈஸியா அதோட நாக்கால காதை வந்து சுத்தம் செய்யலாம் தொடலாம் இல்லையா. ஸோ அதனால அது வந்து ட்ரூ தான். ஸோ அது வந்து சரி அப்படின்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சி கால் பண்ணுங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஓகே, நேரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்ல வந்து நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சால் மட்டுமே போதும். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018. அடுத்த நம்பர் 9342901018. 8300019 1018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். இன்னொரு லேண்ட்லைன் நம்பர் கூட இருக்கு, 0423 அதோட கோட் நம்பர் 29667081. ஸோ இவ்வளோ நம்பர் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கூட நம்மளோட நிகழ்ச்சிக்கு லைன் கிடைக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேடம், குன்னூர்லேருந்து மதன்.
4: ஓகே மதன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
4: ஓகே ஓகே, இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியா தவறா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேங்களா?
6: ஓகே மேடம்.
4: ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஈஸியாகவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வந்து எந்த ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு சில நாட்கள் கழித்து வந்து கெட்டு போயிடும் இல்லையா, அதை நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா தேன் வந்து ஒருபோதும் கெட்டே போகாது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் கெட்டே போகாது அப்படின்னு சொல்றேன். இது வந்து சரியா தவறா?
6: சரி மேடம்.
4: சரின்னு சொல்றீங்களா?
6: ஆமா மேடம்.
4: ஓகே சூப்பர், சரின்னு சொன்னது கரெக்ட். ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு குன்னூர்லேருந்து கால் பண்ண மதன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தேன் வந்து ஏன் வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து இயற்கை அமைப்பு பாக்டீரியா வந்து வளர்றதுக்கான அந்த கால சூழ்நிலை, அதுக்குண்டான அந்த ஈரப்பதம், அதுக்குண்டான அந்த கெமிக்கல்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு உணவுப் பொருளில் இருந்துச்சுன்னா தான் அந்த பாக்டீரியாவால் வந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் தேனில் வந்து அது வந்து வாழ்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அமைப்பு கூறுகளுமே இல்லை. ஸோ அதனால தான் எந்த ஒரு பாக்டீரியாவுமே வாழ முடியாது அப்படின்றதுனால தான் தேன் வந்து எத்தனை வருடங்களானாலும் கெட்டு போகாமல் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகழாய்வு பண்ணும் போதெல்லாம் இதை நிறைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து இந்த பிரமிடில் அண்ட் அகழாய்வு பண்ணும் போது அவங்க வந்து இந்த முதுமக்கள் தாளின்னுலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து தேன் வந்து வச்சுருப்பாங்களாமா. ஸோ அந்த தேன் கூட வந்து அதெல்லாம் எவ்வளோ பழமையானதாக இருக்கும், அந்த தேன் கூட கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தேன் வந்து பழமையானாலும் கெட்டு போகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: இந்த பாடல கேட்டோம். உடையம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் வந்து என்ன தலைப்புல நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சரியா தவறா அப்படின்ற ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஸோ நான் வந்து நிறைய விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், அதுல வந்து சிலது சரியா இருக்கலாம் சிலது தவறா இருக்கலாம். ஸோ அதுல வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லலாம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாக்கு ரொம்பவே நீளமா இருக்கும், அதாவது 20 inches வரைக்கும் இருக்கும். அதனால அதால ஈஸியா அதோட நாக்கு வச்சு காதை தொட முடியும். இப்ப உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா வாத் இருக்கு இல்லையா டக், அந்த வாத்தோட குரல் பாத்தீங்க அப்படின்னா எக்கோ ஆக முடியாது. மோஸ்டா வந்து ரொம்ப காலியான இடங்கள்ல ஒரு வாய்ஸ் இல்லைன்னா ஒரு சின்ன ஒளி வந்து எழுப்பப்பட்டது அப்படின்னா அதால எக்கோ ஆக முடியும். ஆனா இந்த வாத்து அந்த ஒரே ஒரு வாத்துக்கான மட்டும் அதோட குரல் அது கத்துது கத்துச்சு அப்படின்னா அது வந்து எக்கோ ஆகாது அப்படின்னு சொல்றேன். இது சரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் தவறா?
1: வாத்தினுடைய குரல் எக்கோ ஆகாதுன்னு சொல்றீங்களா?
0: ஆமா. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாத்தோட குரல் வந்து எக்கோ ஆகாது அப்படின்னு வந்து எதனால சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த குரல் வந்து எக்கோ ஆகும், ஆனா வந்து தெளிவாக கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அந்த எக்கோ வந்துட்டு அந்த அது எழுப்பக்கூடிய அந்த சவுண்டு பாத்தீங்க அப்படின்னா அதோட அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது வேற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து எக்கோ ஆகும், ஆனா கேட்கறது வந்து கொஞ்சம் கடினமா கொஞ்சம் வேற மாதிரி கேட்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ரொம்பவே வந்து பியூரா அது வந்து கண்டிப்பா அந்த எக்கோ வந்து அப்படியே கேட்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த வாத்துக்கு மட்டும் அந்த சவுண்டுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கு. எக்கோ ஆகும், ஆனா அது கேட்கும் போது அது அப்படியே கேட்காம கொஞ்சம் வித்தியாசமா கேட்கும். இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் ஒரு மலை உச்சியில போய் கத்தணும் அப்படின்னா இல்லைன்னா ஒரு காலியான ரூம்ல போய் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா எக்கோ ஆகும், ஆனா அந்த எக்கோ வந்து அப்படியே கேட்குமா அப்படின்னா கேட்காது, மாறி மாறி தான் கேட்கும். ஆனா அப்படி இல்லாம வாத்தோட குரல் வந்து இன்னுமே ரொம்பவே மாற்றமா கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் வந்து கேட்டுட்டு இருக்கும். அண்ட் அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ மேம், வணக்கம்.
0: யாரும் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, இப்போ வந்து நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரியா தவறா அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருக்கோம். அந்த வரிசையில உங்களுக்கான கேள்வி வந்து கேட்கலாமா? ஓகே, அதாவது மனிதனோட உடல்ல உள்ள எலும்புகளை விட குழந்தையோட உடல்ல இருக்க எலும்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இது வந்து சரியா தவறா? சரின்னு சொல்றீங்களா? ஓகே, சரி அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர். எதனால சரின்னு தெரியுமா?
2: அது குழந்தைங்களா குழந்தையா இருக்கும்போது இதுல ஒரு விஷயத்துல கேள்விப்பட்டிருக்கேங்க.
0: எலும்புகளோட பிறக்குது அப்படின்றதுதான் வந்து உண்மை. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க வந்து வளர்ந்து ஒரு அடல்ட் ஆகும் போது அந்த எலும்புகள் பாத்தீங்க அப்படின்னா 206 எலும்புகள் தான் ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கு. ஸோ அந்த எலும்புகள் எல்லாம் என்ன ஆகுது, மறைந்து போயிடுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் மறைஞ்சு போகிறது இல்லை. அதாவது ஒரு 2 எலும்பு இருந்ததுன்னா அது சேர்ந்து ஒரு எலும்பா மாறிடுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு 4 எலும்பு இருந்ததுன்னா அது வந்து சேர்ந்து ஒரு எலும்பா மாறிடுது. பட் எலும்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு பச்சிளம் குழந்தை பிறக்கும் போது அதுக்கு வந்து 300 எலும்புகளோட பிறக்குது அப்படின்றதுதான் வந்து சரியான விடை. எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம் ஊட்டி எஃப்எம் 101.8 அண்ட் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். கோகிலா, எங்க இருந்து பேசுறீங்க கோகிலா?
3: கோட்டகிரி.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேக்குறேன்.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுறா மீன் இருக்கு இல்லையா, அந்த சுறா மீனுக்கு வந்து எலும்புகளே வந்து கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது வந்து கரெக்டா தப்பா? இருக்குமா? சோ அப்ப வந்து நான் சொல்றது வந்து தப்புன்னு சொல்றீங்களா?
3: எலும்பு முள்ளு தானே அது?
0: ஆமா, ஆனா சுறா மீன் வந்து நான் சாப்பிட்டதில்ல, ஸோ அது எலும்பு இருக்குமா முள் இருக்குமான்னு தெரியல. பட் அதுக்கு வந்து ஜென்ரலாக எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லி கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? தவறுன்னு சொல்றீங்களா? ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு. இன்னும் கூட நீங்க தெளிவா யோசிச்சு கூட உங்களுடைய முடிவை நீங்க மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம். இருக்காதுன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, பாத்தீங்க அப்படின்னா அதாவது நான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷனா தொடர்ந்து சொல்றேன். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சுறா மீன்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எலும்புகள் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்றது தான் வந்து சரியான விடை. அதோட உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு வித்தியாசமான சதை பொருள்னால ஆனது. அதனால வந்து அந்த சுறா மீன்களில் வந்து எலும்பு அப்படின்றது ஒன்றும் தனியாக கிடையாது. அது வந்து மற்ற மீன்கள் மாதிரி ஒரு தனித்துவப்பட்ட ஒரு சதை முள் எலும்பு அப்படின்றது இல்லாமல் மொத்தமாகவே ஒரு விதமான ஒரு பொருள்னால ஆனது அந்த சுறா மீன் அதோட உடல். அதனால் அதுக்கு வந்து எலும்புகள் அப்படின்றது கிடையாது அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சரியா தவறா அப்படின்ற குவெஸ்டனுக்கு தான் வந்து நேர்களெல்லாம் சூப்பராக வந்து கால் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டே இருக்கீங்க. அண்ட் நான் வந்து சில விஷயங்கள் வந்து உண்மையாக சொல்வேன், சில விஷயங்கள் வந்து பொய்யா சொல்வேன். ஸோ அது வந்து நான் எதை சொல்லக்கூடிய விஷயங்களில் எது வந்து சரி எது வந்து பொய் தப்பு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வந்து தொடர்ந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து கண்டுபிடிக்கலாம் நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இல்லை தவறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 நம்பருக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் வந்து மொபைல் நம்பர் 3, அந்த மொபைல் நம்பரில் 9344901018 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா 9334209010018 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மொபைல் நம்பர் 8300019101018. லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. ஸோ இந்த நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி குவிஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு சொல்லி தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி வந்து ரொம்பவே யோசித்து ஆன்சரை சொல்லணும், ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும், ஆப்ஷன்ஸில் தேடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன், அது வந்து சரியா தவறா நானாக சும்மா அடிச்சு விடுற ஸ்டேட்மெண்ட்டா இல்லை வந்து அது உண்மையா அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற நேயர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் பீலிஜில இருந்து சபரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே ஓகே, இப்போ வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமாங்க.
0: ஓகே சூப்பர். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன், அது வந்து சரியா தவறா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா?
4: சரி சொல்லுங்க.
0: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ரொம்பவே எளிமையாக சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சரியா தவறா?
4: சரி.
0: சரியா? சரின்னு சொல்றீங்களா?
4: ஆமா.
0: ஓகே, ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது
4: சர்க்கரை நிறைய சாப்பிடக்கூடாது.
0: ஓகே, ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா தவறான ஸ்டேட்மெண்ட், அது வந்து கிடையாது. சர்க்கரை வந்து எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்ம வந்து அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அமிர்தமாகவே இருந்தாலும் அளவாக தான் சாப்பிடணும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டால் குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்க்கரையே கொடுக்காமல் இனிப்பு சுவையே கொடுக்காமல் வந்து ரொம்பவே இனிப்பே கொடுக்காமல் குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. சர்க்கரை வந்து ஒரு அளவோடு வந்து சாப்பிட்டா அதே மாதிரி கொஞ்சம் அளவுக்கு மீறி கூட சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும் அப்படின்ற இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். இதில் சரியா தவறா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி கலந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவேன், அது வந்து சரியா இல்லைனா தவறா அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் சொல்லணும். அண்ட் நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அண்ட் நீங்கள் வந்து முடிஞ்சால் எதனால் அந்த ஆன்சரை நீங்கள் வந்து சரின்னு சொல்கிறீங்க, எதனால் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்றதையும் கூடவே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஊடிஎஃப்எம் 101.8. அண்ட் நிறையா நேயர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக கால் பண்ணி சூப்பராக ஆன்சரெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அண்ட் தொடர்ந்து கால் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நேயர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊடிஎஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு தலைப்பில் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அண்ட் முடிஞ்சால் எதனால் சரின்னு சொல்கிறீங்க, எதனால் தவறுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் வந்து பிளாங்காக கூட கெஸ் பண்ணலாம், இது சரியா இருக்கும் தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கூட தேவையில்லை. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியாகமா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது சரியா தவறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்களா?
1: கண்டிப்பா மேம், ஷூர், நான் முயற்சிக்கிறேன், சொல்லுங்களா.
0: ஓகே, அதாவது இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா மனசுல வச்சு பழி வாங்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வரிசையில இந்த காக்கா இருக்கு இல்லையா, காகங்கள், அது வந்து மனிதர்களுடைய முகங்களை வந்து ரொம்ப நாள் நினைவுல வச்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். காகங்கள் வந்து மனுஷனுடைய முகங்களை ரொம்ப நாள் வந்து நினைவுல வச்சு கொள்ளும் நான் சொல்றேன், சரியா தவறா சீக்கிரமா சொல்லணும். சரின்னு சொல்றீங்களா? ஓகே, சரி அப்படின்றத சரியான விடை. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காகங்கள் வந்து மனிதர்களுடைய முகங்களை நினைவில் வைத்து கொள்ளும் அப்படின்றது வந்து சரி. அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த முகங்களை வந்து நினைவில் வச்சு கூடிய அந்த நினைவாற்றல் அப்படின்றது வந்து காகங்களுக்கு வந்து நிறையாவே இருக்குது. அண்ட் இதில் குறிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காகங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷங்களுடைய முகங்களை வந்து அவங்களால இயர்ஸ்க்கு கூட வருட கணக்கில் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கூட. நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நேர் கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி, நார்வேலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? லைன் கிடைக்கும் போது ட்ரெயின் பண்ணும்போது கேட்க முடியாது.
0: முன்னாடிதான் ஓகே, பறக்க முடியாது அப்படின்றது சரி. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி, சூப்பராக வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பென்குயின் பறவைகளால் வந்து பின்புறமாக பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு தவறான விடை. அவங்களால வந்து முன்பக்கமாக வந்து பறக்க முடியும், அண்ட் அதுவே வந்து ரொம்பவே மெதுவாக தான் பறக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த பென்குயின் பறவைகளால் பறக்க முடியும், ஆனால் ரொம்பவே மெதுவாக தான் பறக்க முடியும். பட் அவங்க வந்து நடந்து போகிறது தான் அந்த பென்குயின் பறவைகளோட ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஸோ நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வந்து எதிரும் புதிரும்ல சரியா தவறாக தான் விளையாடிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சரி இல்லைனா தவறு அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நான் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கோர்வையாக கலந்து கூட போய் சொல்வேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து தவறு அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இது இந்த மாதிரி கூட இருக்குமா அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கூட இருக்கும், அதையும் நீங்கள் வந்து சரியா இல்லை தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறால் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். ஆனால் சரியா தவறாவா இருக்காது, அது வேற ஒரு டாபிக்கா இருக்கும். இந்த சரியா தவறா நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மட்டும்தான் நீங்க வந்து கலந்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அடுத்த வாரமும் நீங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானதா இல்லை தவறானதா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னொரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹித்து.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் தான் விளையாடிட்டே இருக்கோம். அதாவது சரியா தவறா அப்படின்றது தான் தலைப்பு. ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இல்லைன்னா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணலாம். நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இல்லைன்னா தவறா அப்படின்றது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து போதும். அண்ட் நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக கெஸ் கூட பண்ணலாம் இது வந்து சரியா இருக்கும் இல்லைனா தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமும் கிடையாது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியா இல்லைனா தவறா நான் வந்து சொல்றேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நேயர் கூட இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். ஓகே, நேரோட லைன் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கால் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன்னா 9342901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு நம்பர் இருக்குது 8300019101018, லேண்ட்லைன் நம்பர் 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 29667081. இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம்.

0: இசை திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி சூப்பராகவே ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததை நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். அண்ட் இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்வெளி இருக்கு இல்லையா ஸ்பேஸ், ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் சிந்தி அழ முடியாது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து சரியா இல்லைனா தவறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னோட பேர் தேவா, நான் இங்க ஊட்டில இருந்து கால் பண்றேன்.
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: தேவா.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆ, கேட்டு பட் அந்த க்வெஸ்சன் மட்டும் கேட்கலாம். அந்த க்வெஸ்சன் ரிபீட் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா. அதாவது விண்வெளி இருக்கு இல்லையா ஸ்பேஸ்,
1: ஆமா,
0: அதுல வந்து கண்ணீர் சிந்தி அழ முடியாது, இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? டக்குன்னு சொல்லணும், ட்ரூவா ஃபால்ஸா?
1: ஓகே, ஃபால்ஸ்.
0: ஃபால்ஸா?
1: ஃபால்ஸ்.
0: எதனால ஃபால்ஸ்?
1: மேபி அங்க கிராவிட்டி இல்லாதனால டியோட்ரோப் வெளியவே வராதுன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷூர்.
0: அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து விண்வெளியில கண்ணை சிந்தி அழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு நினைக்கிறீங்களா
1: ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? நான் ஃபால்ஸ்ன்னு
0: நினைக்கிறேன். ஓகே, அதாவது இது வந்து சரியா இல்லைனா வந்து தவறா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய மூளை வலியை வந்து உணராது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு கையில் அடிபட்டால் நம்மளுக்கு வந்து வலிக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காலில் அடிபட்டால் வலிக்கும், அதே மாதிரி மனிதனுடைய மூளையில் கரெக்டாக நம்ம வந்து மூளையில் வந்து ஒரு பின்னெடுத்து குத்துனாலோ இல்லைனா மனிதனுடைய மூளையில் வந்து சூடு வச்சாலோ அது வந்து வலிக்காது அப்படின்றது தான் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். அது வந்து எப்படி மனிதனுடைய மூளையில் வந்து பின்னெடுத்து குத்த முடியும், சூடு வைக்க முடியும்னாலாம் கேட்கக்கூடாது. ஆனால் இதுதான் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். மனிதனுடைய மூளையில் வந்து நம்ம வந்து ஒரு அடியோ இல்லைனா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணினா, வலிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணினா அது வந்து வலிக்காது மனிதனுடைய மூளையில் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து சரியா இல்லைனா தவறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டுட்டு வரலாம்.

ரிதம் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். உடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் குவிஸ் ப்ரோக்ராம் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளையாடிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நான் வந்து பாடலுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். அதாவது குவெஸ்டின்னு சொல்றதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன்.

அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இல்லைனா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மனிதனுடைய மூளை அந்த பிரெயின்னால வலியை வந்து உணர முடியாது. அதாவது இப்போ கையில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று வச்சு அடித்தோம்னாலோ சூடு வச்சோம்னாலோ அந்த பெயினை வந்து உணர முடியும். ஆனால் அதே மாதிரி மூளையை டைரக்டாக ஏதாவது ஒரு ஆயுதம் கொண்டு தாக்குனா அந்த வந்து வலியை வந்து உணர முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது வந்து சரி அப்படின்றது தான் வந்து அதுக்கான சரியான விடை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்குமே வந்து அந்த பெயினை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் மூளைக்கு வந்து அந்த அதுக்குன்னு ஒரு பெயின் வந்ததுன்னா அதை அதோட தன்னோட பெயினை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த சென்ஸ் அப்படின்றது வந்து மூளைக்கு கிடையாது அப்படின்றது தான் வந்து சரி. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக மூளையை போய் ஒரு பின் வச்சு குத்துனாலோ இல்லை சூடு வச்சாலோ இல்லை டைரெக்டாக மூளை மேலேயே போய் நம்ம பட்டு அடித்தாலோ மூளைக்கு வந்து பெயின் தெரியாது அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான விடை. ஓகே, நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியாக தவறா அப்படின்றதுல தான் சூப்பரா வந்து நம்ம விளையாடிட்டே இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணீங்க, கால் பண்ணி நிறைய நேயர்கள் வந்து சூப்பரா வந்து கலந்துகிட்டீங்க. கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. மீண்டும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நாளை மாலை 4 மணிக்கு. இது உங்கள் ஊடி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிருஷ்ணாகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 5:02. பொன்மாலை பொழுது வடமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்கலாம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. பழைய பாடல்களை கேட்பதென்றாலே நேயர்களுக்கெல்லாம் இனிய ஒரு தனியான சுகம்தான். அதில் முதலாவதாக பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு இதய வீணை படத்திலிருந்து ஒரு பாடல் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒழித்த பாடல். இதை வீணை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில் கேட்டோம். சங்கர் கணேஷ் அவர்களோட மியூசிக்கில், வாலியோட வரிகளில் அந்த பாடலை கேட்டோம். நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியை தாங்க கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பாலும் பழமும் படத்திற்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
2: அது எனக்கு கடமை, நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுமே வாழ்ந்து காலி.

ஒழித்த பாடல் பாசமலர் படத்திற்காக எல்லா ஈஸ்வரி குழுவினர் பாடியதை கேட்டோம் விஸ்வநாதனோட மியூசிக்ல. நேரம் இப்போது 5:12 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

ஒழித்த பாடல் பாலும் பழமும் படத்திற்காக பி சுசிலா குரல்ல கேட்டோம். நேரம் இப்போது 5:17 நிமிடம் ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ஒலித்த அந்த பாடல் குமுதம் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுஷிலாவோட குரல்கள்ல கேட்டோம். கே வி மகாதேவனோட மியூசிக்ல. நேரம் இப்போது 5:26 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாபத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

ஒழித்த பாடல் குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல கேட்டோம். நேரம் இப்போது 5:34 ஆயிடுச்சுங்க. பொன்மாலை பொழுது கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 வாடாமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் மிஸ்ஸி அம்மா படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நேரம் இப்போது 5:43 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. பழைய பாடல்களெல்லாம் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் தேனிலவு படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒழித்த பாடல் தேன்நிலவு படத்திற்காக ஏ எம் ராஜா பி சுஷிலா குரல்ல கேட்டோம். ஏ எம் ராஜாவோட மியூசிக்ல கண்ணதாசனோட வரிகளில் பாடல் ஒழிக்க கேட்டோம். நேரம் 5:47 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பழைய பாடல் வாடாமலர்.

ஒழித்த பாடல் வீர திருமகன் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில் கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பொன்மாலை பொழுது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் இன்று மாலை இரவு மற்றும் நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல் 351 பகுதி. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலை

குமார். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். சலரி சாகுபடி குறித்து விவசாயி பழனி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும்.

8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:55 இயற்கையின் மொழி, சீனாவில் ஏற்பட்ட பிளாக் டிராகன் தீ பாதிப்புகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. குழந்தைகளை பாதிக்கும் மூளை வளர்ச்சி தொடர்புடைய நரம்பியல் பாதிப்பு குறித்த உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எண்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணம். நிறைவாக சட்டமறிவும் வாடகை நில உரிமையாளர் சட்டம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள். தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில் கிரீஸ், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 உழவர் மனம் நேயர்கள் கருத்து பகிர்வு, 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவே நேயர் விருப்பம், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

கேட்ட பாடல் அரண்மனை 3 படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் குரலில் கேட்டோம். நேரம் இப்போது 6:15.

ஒலித்த பாடல் தாயே உனக்காக படத்திற்காக பி வசந்தா பாடியது. கே வி மகாதேவன் இசையில கேட்டோம். நேரம் இப்போது 6:18. நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 விளக்கேற்றும் வேளை.

ஒலித்த பாடல் கோட்டையம்மன் படத்திற்காக ஒலிக்கி கேட்டோம். ஒலித்த அந்த பாடலுடன் விளக்கேற்றும் வேளை நிறைவு பெற்றது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் $19 பில்லியன் அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சி

0: வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகாலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. TN வேலைவாய்ப்பு .gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப

0: இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்ச கர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் இப்போது 6:40.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகுமொழி பாடல்கள்.
6: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல். நீங்கள் மரங்கள் அடர்ந்திருக்கும் சோலைக்குள்ளோ அல்லது பூங்காவிற்குள்ளோ இருக்கும் பொழுது பறவைகள் எழுப்பும் ஒலியை கேட்டு ரசித்திருக்கிறீர்களா? ஆம் என்றால் அந்த தருணத்தை உங்கள் மனதில் கொண்டு வாருங்களேன். வந்தாயிற்றா? ஏதோ ஒரு பறவை எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு மரத்தின் கிளையில் அமரும். அமர்ந்ததோடு அன்றி குரல் எழுப்பி பாடல் பாடும். சற்று நேரத்தில் பறந்து போய்விடும். அதே சோலைவனத்தில் இன்னொரு பறவை தன் துணையுடன் இணைந்து காதல் மொழி பேசிக் கொண்டிருக்கும். இது ஒரு உருவகம். பறவைகள்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலு. இன்றைய நிகழ்ச்சியில் வரும் இரண்டாவது பாடல், இந்த காதல் படுத்தும் பாடு இருக்கிறதே, அதற்கு எதையெல்லாம் ரசிக்க வேண்டும், எதையெல்லாம் எப்படி உருவகப்படுத்த வேண்டும் என்ற விவஸ்தையே கிடையாது. மனிதர்களை கண்டால் மான்கள் மிரண்டு ஓடுவதும் மயில்கள் பறந்து ஓடுவதும் இயற்கைதானே. வானத்தில் காயும் நிலவு கூட அடிக்கடி மேகத்திற்குள் சென்று மறைவதுண்டு, அதுவும் இயற்கைதானே. ஆனால் இந்த காதலில் திளைக்கும் காதலனுக்கு மட்டுமே இதெல்லாம் அவளை கண்டுதான் பயந்தும் மிரண்டும் ஓடுகிறது என்று ஏன் தோன்றுகிறது? எல்லாம் காதல் படுத்தும் பாடு. இதோ உங்களுக்காக இந்த இனிமையான பாடலை மனோ அவர்களும் ஸ்வர்ணலதா அவர்களும் இணைந்து பாடியுள்ளனர்.

இன்றைய பெட்டதகமலு நிகழ்ச்சி நிறைவு பாடல். ஒரு இழப்பு என்ன செய்யும்? மனதிற்கு பிடித்த ஒருவரின் இழப்பு மனிதனை என்ன செய்யும்? நிலை குலைய வைக்கும். அப்படி ஒரு இழப்பு ஏற்படுத்திய வழியை பற்றி இந்த பாடல் விவரிக்கிறது. திருமணம் முடிந்து அற்புதமான மனைவி, நல்ல ஒரு வாழ்க்கை என்று வாழ்க்கை பயணம் தடங்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே தடம் மாறிவிடுகிறது. அப்படி ஏதோ ஒரு காரணத்தால் கணவனை இழந்து குழந்தைகளோடு வாடும் ஒரு பெண்ணின் மன ஓட்டமே இந்த பாடல். கணவர் இறந்துவிட்டார், இது மனைவிக்கு தெரியும். ஆனால் இளம் வயது குழந்தைகளுக்கு அதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் இருக்காது இல்லையா? அப்பா எங்கு சென்றிருக்கிறார், எப்பொழுது திரும்பி வருவார் என்று அவர்கள் அப்பாவியாக அப்பாவை பற்றி கேட்கும் கேள்விகள் அவ்வளவு வலியை தரும். ஒரு தாய்க்கு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். முதலில் அதற்கு நான் உன்னுடைய இழப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். நீ இல்லை என்று நான் அறிவேன், ஆனால் எங்கும் நீயே நிறைந்திருக்கிறாய். உன்னுடைய இழப்பிலிருந்து நான் மீண்டு வருவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. நீ என்னுடன் இருப்பதாகவே உணர்கிறேன், ஆனால் யதார்த்தத்தில் நீ எங்களை விட்டு சென்று விட்டாய். இங்கே பல நூறு கடமைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நிறைவேற்றாமல் நீ சென்று விட்டாய். இந்த பாடலை எஸ் ஜானகி அவர்கள் அற்புதமாக பாடியுள்ளார். அவரின் குரலில் கணவனை இழந்த தாயினுடைய சோகம் அப்படியே இழைந்தோடுகிறது, துக்கம் ஆறாக பெருத்தோடுகிறது. இதோ உங்களுக்காக பாடல்.

0: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: ஏழு மணி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: ஆங்கிலேயர்களுக்கு பல வகைகளிலும் பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டதால் தான் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வெளியேற முடிவு செய்தார்கள் என்று தெரிகிறது. ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் மிகவும் புகழ் பெற்றதாயிற்றே தாயே. காந்திஜி மேற்கொண்ட போராட்டங்கள் தான் நாட்டு விடுதலைக்கு காரணம் என்று படித்திருக்கிறேன்.
4: மகனே சிவா, அது காந்தியின் அகிம்சை வழியை சொல்வதற்கான ஒரு அடையாளத்துக்காக பாடுபட்டது. ஆனால் இதுவரை நான் சொன்ன எத்தனையோ போர்களும் போராட்டங்களும் இந்த சுதந்திர போராட்டத்தின் தியாகத்தையும் வலுவையும் உன் உள்ளத்தில் உணர வைத்திருக்குமே. எண்ணற்ற மக்கள் இரத்தம் சிந்தாமல், தியாக தீபங்கள் சுட்டரிக்காமல், ஏதோ இந்தா வைத்துக்கொள் என்று பிரிட்டிஷார் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை அறிவித்து விட்டு வெளியேறவில்லை. எத்தனை எத்தனை தியாகியர் தங்கள் சொந்த வாழ்க்கையை துறந்து எனக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக, சீரும் சிறப்புமான எனது பொலிவை மீட்பதற்காக தங்கள் உயிரையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் ஆங்கிலேயரிடம் அடி வாங்கினார்கள். நினைத்து பார்த்தால் கொஞ்ச நெஞ்சமல்ல, மிக பெரும் பட்டியலாக விரித்துவிடும். அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் என்ற தங்கள் பெயரையும் கூட தியாகம் செய்தவர்கள் மகனே. 1857 முதல் சுதந்திர போராட்டம் வரை

ஒரு காட்டுமிராண்டித்தனமான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெறியர்களை எதிர்த்து நடந்ததென்றால், பின்னாளில் அதிகார வெறி பிடித்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தல்லவா அந்த பெரும் மக்கள் இயக்கம் நடத்தப்பட்டது. தேசியம் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் வேரூன்றச் செய்து மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அவ்வளவு எளிதானவையா என்ன? காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம்தான் எத்தனை விதமாக தன்னை வெளிப்படுத்தியது. மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சியாளர்கள், சோஷலிஸ்டுகள் என்றெல்லாம் அந்த தியாகியர் தங்கள் வழிகளில் எல்லாம் முயன்றார்கள். அதுதான் சுயராஜ்யம் என்ற குறிக்கோளை நோக்கி இந்த மக்களை நடைபோட வைத்தது. காந்தியின் தலைமையில் மேற்கொண்ட ரௌலட் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இவையெல்லாம் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் வேண்டாதவர்கள் ஆக்கிவிட்டன. அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்காமல் இது சாத்தியம் இல்லைதான். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை கிளர்ந்தெழச் செய்ய எப்படிப்பட்ட சிரமங்களை அந்த தியாகிகள் சந்தித்தார்கள்! வெறும் அரசியல் மேடை பேச்சுகள் மட்டுமா? நாடக மேடை, கவிதை மேடை, இலக்கிய மேடை, அவ்வளவு ஏன்? ஆலயங்களில் பக்தி பிரசங்கங்கள் மூலமும் கூட அந்த சுதந்திர எண்ணத்தை விதைக்கச் செய்தார்கள் அல்லவா? இதோ என்னை பாரத மாதாவாக்கி, என்னையும் வழிபடு தெய்வமாக்கி, தேசத்தையே தெய்வமாக வழிபடு என்று சொல்லி எனக்கும் ஆலயம் எழுப்ப கனவு கண்ட சுப்பிரமணிய சிவாவின் வழியில் எத்தனை பேர்! இந்த தமிழ் மண் எனக்காக கொடுத்த அந்த தியாக வைந்தர்களை பற்றி சொல்லுகிறேன் கேள் மகனே. முதலில் கேட்டாயல்லவா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற அந்த பாடல் வரிகளை தந்தவன் நாமக்கல் கவிஞர் என்று இந்த நாடு கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. அவன் தேசிய போராட்டங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன், மகாகவி பாரதியால் பாராட்டப் பெற்றவன், ராஜகோபாலாச்சாரியின் மனத்துக்குகந்த தோழன். வடக்கே காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய போது தெற்கே ராஜகோபாலாச்சாரி ஒரு பெரும் குழுவுடன் வேதாரண்யம் நோக்கிச் சென்றான் அல்லவா? அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் வழிநடை பாடலாகத்தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடலை எழுதினான் ராமலிங்கம் பிள்ளை. 1888 அக்டோபர் 19 காவிரி கரையில் உள்ள மோகனூரில் பிறந்தவன். 7 பெண் குழந்தைகளுக்கு பிறகு ராமேஸ்வரம் சென்று குழந்தை வேண்டி 8வதாக பிறந்த ஆண் குழந்தை. அதனால் ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். அவன் தாய் அம்மணி அம்மாள் இதிகாச புராணங்களை சொல்லி மகனை தேசபக்தியும் தெய்வபக்தியும் கலந்து வளர்த்தாள். 1924 காங்கிரஸ் தலைவர் எஸ் சீனிவாச ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பரிசு பெற்றான். இவனது தேசபக்தி மிகுந்த பாடல்களை சங்கு கணேசன் சுதந்திர சங்கு இதழில் வெளியிட்டு ஊக்கமூட்டினான். பாரதிக்கு பிறகு மிகச்சிறந்த தேசிய கவியாக பரிமளித்தவன் ராமலிங்கம் பிள்ளை. தேவகோட்டையில் மிகச்சிறந்த பேச்சாளனாக திகழ்ந்த சின்ன அண்ணாமலையின் தமிழ்ப்பண்ணை புத்தக வெளியீடுகள் மூலம் ராமலிங்கம்
உலகத்தின் நூல்கள் அதிகம் பிரசுரமாயின. சின்ன அண்ணாமலை சங்கப்பலகை எனும் பத்திரிகையையும் நடத்தினான். சுதந்திர போராட்டத்தின் போது முதன் முதலாக 1932 ஓராண்டு சிறை தண்டனை பெற்றான். சுதந்திரம் நெருங்கி வந்த 1945 இவனது தேசபக்தி கவிதைகள் பெரும் புகழுடன் மதராஸ் மாகாணமெங்கும் பரவின. அப்போது சென்னையில் ஒரு விழா நடத்தி காமராஜ், திருவிகா, பி ராமமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி என தேசபக்தர்கள் குழு ராமலிங்கம் பிள்ளையை பாராட்டியது. இச்சை கொண்ட நிமிஷமே நிச்சயம் சுதந்திரம். பிச்சை கேட்க வேண்டுமோ, பிறர் கொடுக்க வல்லதோ, வேண்டுமென்ற உறுதியே விடுதலைக்கு வழிவிடும். யாண்டிருந்து வருவது யார் கொடுத்து பெறுவது? அடிமையல்ல நான் எனும் ஆண்மையே சுதந்திரம். தடியெடுக்க வேண்டுமோ, சண்டையிட்டு வருவதோ, ஆசை விட்ட புடுதிலே அடிமை வாழ்வும் விட்டிடும். மீசை துள்ளி வாயினால் மிரட்டினால் கிடைப்பதோ? இப்படி வீறு கொண்ட சுதந்திர எழுச்சியை தன் பாடல்களால் ஊட்டியவன் நாமக்கல் கவிஞர் என தமிழ்மண் கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. பாடல்களால் மட்டுமா? நாடக மேடையில் எப்படிப்பட்ட சுதந்திர தாகத்தை என் வீரமைந்தர்கள் விதைத்தார்கள் என்பதை உனக்கு சொல்லுகிறேன்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைவிருக்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறைந்திருப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அணைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், JCP இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள், மின்மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும், நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்பநீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிட

0: பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவுச் சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 நடைபெற உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெற உள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www

0: cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தராகண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 7:25.
3: ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேயர்களே, நாளை காலை 10 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தி நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகள் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பாகற்காய் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை எக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கவும்.

0: நேரம் இப்போது 7:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 வழங்கும் தோட்டமும் தொழிலும்.

நிகழ்ச்சியில் தொடக்கமாக சலரை சாகுபடி குறித்து விவசாயி பழனியம்மாள் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க.
1: வணக்கம் சார், என் பேர் பழனி அம்மாள். நாங்கள் துறையீட்டில் இருக்கோம், விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ் காய்கறிகள் என்னென்ன சாகுபடி செய்யறீங்க? அதே மாதிரி சீன காய்கறிகள் அது வந்து என்னென்ன சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: நாங்கள் அரை ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்கே கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கோம்.
2: இப்போ சீனா காய்கறின்னு சொல்லும் போது எல்லா மக்களுக்கும் இங்கிலீஷ் காய்கறி தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ சமநிலை பகுதியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ சில சீனா காய்கறிகள் வந்து தெரியாம இருக்கு. சலரின்னு சொல்லும் போது அதை வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
1: இந்த சலரி பார்க்க எப்படி இருக்கும்னா, நம்ம கொத்தமல்லி தலை இருக்கீங்க இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி தலை மாதிரியே தான் இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிரும், அதே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு தண்டு நல்லா தடிமனமா இருக்கும். இதோட தண்டு பார்த்தீங்கன்னா இளம் பச்சையாக இருக்கும். அதுவே இதோட தழை பார்த்தீங்கன்னா கரும் பச்சையாக இருக்கும். தண்டு நல்லா அதே மாதிரி நல்லா கடினமாக கெட்டியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு அடி அந்த ஹைட்டுக்கு இது வளருங்க.
2: இப்போ நீலகிரி மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல வந்து இந்த சலரியை சாகுபடி செய்கிறாங்க, எந்த இடம் வந்து உகந்த இடம் இந்த சலரிக்கு நீலகிரி மாவட்டத்தில்?
1: நீலகிரியில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இது பயிர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல இது பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல லாபம் தரக்கூடிய பயிருங்கிறதுனால முதலீடு அதிகம் தேவைப்படாது இதுக்கு. அதனால இது எல்லா இடத்துலையுமே போட்டுட்டு தான் இருக்காங்க.
0: சரிங்க, இப்போ இந்த நடவு செய்யும் முறையை பற்றி சொல்லுங்க. இந்த பயிரை வந்து எப்படி நடவு செய்யணும், நடவு செய்யறதுல எந்த அளவில் கவனமாக இருக்கணும், நடவு செய்யும் போது கவனக்குறைவா இருந்தா என்னென்ன பாதிப்பு வந்து ஏற்படும், அதை பத்தி சொல்லுங்க.
1: இதை நாத்து நம்ம வாங்கிட்டு அது இப்போ வண்டி ஓட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அங்க போட போறோம்னா 1.5 to 1.5 அந்த மாதிரி நாத்து நம்ம நட்டுடணும். நீள அகலம் பாத்தீங்கன்னா 5 feet 3 inches அகலம், இதுல வந்துட்டு 1.5 to 1.5 அந்த மாதிரி நம்ம நாத்து நட்டு வச்சிடணுங்க. இதுதான் இதுக்கான சரியான அளவு. அது வந்துட்டு இது வந்து நல்லா ஒரு மாதிரி கூட்டமாக கும்பலாக வேறு ஒன்று தான் இருக்கும், ஆனால் கும்பலாக வளர்கிற மாதிரி நல்லா மொசு மொசுன்னு வளருங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி இந்த அளவில் அதை நட்டு வைக்கிறதா சரியான அளவு, இதுதான் கரெக்டாக இருக்குங்க.
0: சரிங்க, இந்த செலரி நாற்று வந்து ஒரு மூட்டை காட்டுக்கு எத்தனை நாற்றுகள் தேவைப்படும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இந்த நாற்று வந்துட்டு ஒரு மூட்டை காடுக்கு 1500 நாற்று நாங்கள் வாங்குறோம். ஒரு மூட்டை காடுக்கு 1500 நாற்று இது போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க.
0: சரிங்க, இந்த செலரி சாகுபடியில் நாற்றை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்து நடவு செய்கிறீங்களா, எப்படிங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நாங்கள் வந்து இது விதை வாங்கி நாங்களே பயிர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது விதை வாங்கி அதிலிருந்து பயிர் வரும்னா இது விதையிலிருந்து முளைப்பு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 month ஆயிரும். அதனால் நாங்கள் டைரெக்டாக டீலர்கிட்டருந்து நாற்றாவே வாங்கிடுறோம். நாற்று வாங்குறது ஒரு 45 to 50 days இது கரெக்டான அறுவடைக்கு தயாராகிருங்க.
0: சரிங்க, இப்போ இந்த மண் பதப்படுத்தும் முறை இந்த பயிருக்கு இந்த சாகுபடிக்கு எப்படி மண் பதப்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: இதுக்கு எப்படி மண் பதப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம கேரட்டு பீட்ரூட்டு எதா ஒன்று போட்டு எடுத்துருவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம கோழி எருவு நாட்டெருவு இந்த மாதிரி எது தேவைப்படுதோ அது போட்டு நம்ம டில்லர் விட்டு நல்லா வண்டி ஓட்டி மண்ணை சமன்படுத்திடணும். ஏத்த இறக்கம் இல்லாமல் மேடு பள்ளம் இந்த மாதிரி இல்லாமல் மண்ணை ஃபஸ்ட்டு சமன்படுத்திடணும். இதுக்கு நாங்கள் மண் சமன்படுத்துறது ஒரு காய் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி போட்டு அதை எடுத்து அறுவடை முடித்த பின்னாடி தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் தான் டில்லர் விடுவோம். எதனால் நாங்கள் தொழு உரம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சாம்பல் சத்து, தழைச்சத்து, மணிச்சத்து இதெல்லாமே அதில் இருக்குது. இந்த சத்தெல்லாம் மண்ணுக்கு சேர்ந்து அதோடு நம்ம டில்லர் விட்டு வண்டி ஓட்டினோம்னா நம்ம போடுற சல்லரி அது நல்ல மகசூல் வரும், நல்லா வளரும். அதனால தான் தொழு உரம் போட்டு வண்டி ஓட்டுறோம். தொழு உரம் எப்படி வாங்குறோன்னு பார்த்தீங்களா, இந்த நீலகிரி மாவட்டத்தில் நிறையா, நீலகிரினாலே மலை மாவட்டம்தான், இதில் இங்கே நிறையா ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க இல்லைங்களா. நான் அதனால் மாடு வளர்க்குறவங்க அந்த மாட்டுக்கு பெண்டு தலைன்னு ஒன்று போடுறாங்க இல்லைங்களா, அது போடுறதுனால அதிலிருந்து நமக்கு தழைச்சத்தும் மணிச்சத்தும் நம்மளுக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் சாம்பல் சத்து. சாம்பல் சத்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எங்கள் வீட்லேயே நாங்கள் அடுப்பு யூஸ் பண்ணுறோம். வெளியில் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணாலோ இதுக்காகவே நாங்கள் அடுப்பு எரிக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு எரிக்கும் போது சாம்பல் வரும் இல்லைங்களா, அந்த சாம்பல் நாங்களே சேர்த்து வச்சுப்போம். இப்போது ஒரு போகத்துக்குன்னா ஒரு 2-3 to 4 months அதெல்லாம் மூட்டை கணக்கில் எங்கள் வீட்லேயே சேர்ந்துடும். இந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய் இதையும் தோட்டத்தில் கொட்டிடுவோம். இதுவும் அந்த தொழு உரம் இருக்கு இல்லைங்களா மாட்டு சாணம், இதையும் ரெண்டையும் நல்லா கலந்து டில்லர் விட்டுருவோம். அப்படி டில்லர் விடும்போது இதெல்லாமே மண்ணோட மண்ணாக கலந்து நல்லா செட் ஆயிரும். டில்லர் ஓட்டிட்டு ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் நல்லா மண் ஆற விட்டுரும். அது அப்படியே நல்லா மண்ணோட மண்ணாக கலந்து நல்லாயிரும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பாத்தி அமைச்சு அதில் நாற்று நட்டோம்னா நல்லா விளையும், அதுக்கு தேவையான எல்லா சத்துமே நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் மண் பதப்படுத்துகிறோம் சல்லரி போடுறதுக்கு.
0: சரிங்க, இப்போ இந்த நடவு செய்யும் முறை, சல்லரி பயிரை வந்து எப்படி நடவு செய்கிறீங்க, மழை காலத்தில் நடவு செய்யலாமா, அப்படி நடவு செஞ்சால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும், மழை காலத்தில் நடவு செஞ்சால் அதை வந்து எப்படி பாதுகாக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இது எல்லா காலநிலையுமே நம்ம பயிர் செய்யலாம். மழைக்காலத்தில் வந்துட்டு மழை தண்ணி வந்து தேங்கக்கூடிய இடம், மழை தண்ணி வந்து இப்போ ஒரு இடத்துல நிற்கிது அப்படிங்கிற இடத்துல வந்து இது பயிர் செய்கிறது வந்து நம்ம தவிர்க்கலாம். அப்படி தண்ணி நிற்கும் போது வந்துட்டு வேறு அழுகல் ஏற்படும். இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம மேட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பயிர் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே தண்ணியெல்லாம் நிற்காது இல்லைங்களா, அதனால் தண்ணி அதிகமாக நிற்கிற இடத்துல வந்துட்டு அழுகல் ஏற்பட்டுரும். அதனால் மழைக்காலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணலாம்.
0: இந்த சல்லரி சாகுபடியில் பயிர் நடவு செய்யும் போது சரிவான பகுதியில் மட்டும் தான் நடவு செய்ய முடியுமா, இல்லை சமமான பகுதியிலையும் சாகுபடி செய்ய முடியுமா, இந்த துறையட்டி பகுதியில் எப்படி சல்லரி சாகுபடி செய்கிறாங்க, நீங்கள் எந்த மாதிரி இடத்துல வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இது நம்ம சமநிலை பகுதி, மேட்டுக்காடு, இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே எங்கள் ஊர் துறையட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எங்கே பார்த்தீங்கனாலும் போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிகால் அமைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ மழை அதிகமாக பெஞ்சுன்னா அந்த தண்ணி ஓடிடுற மாதிரி நம்ம நல்லா காவாய் எடுத்து நம்ம அமைச்சிடுறோம். அதனால் எல்லா பகுதியிலுமே பயிரிட்டுருக்கோம். சமநிலை பகுதி, மேட்டு பகுதி, எல்லா இடத்துலையுமே பயிரிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. நாங்களும் அதை தான் பார்த்துருக்கோம். நாங்களும் போட்டிருக்கோம், எல்லா இடத்துலையும் நல்லா தான் வருதுங்க. அதனால் எல்லா பகுதியிலுமே நம்ம போடலாம். தண்ணி வந்து தேங்கக்கூடாது, அவ்வளோதாங்க. அது வேறு பகுதியில் வந்து தண்ணி தேங்கிடக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி வடிகால் அமைச்சோம்னா போதும். மற்றபடி எல்லா பகுதியிலையுமே நம்ம இதை நட்டு விவசாயம் பண்ணலாம்.
0: சரிங்க, இந்த சீன பயிரான சலரி, இந்த பயிருக்கு ஏதாவது பூச்சிகள் தாக்குமா, அப்படி தாக்குச்சுன்னா என்னென்ன பூச்சிகள் வந்து தாக்கும், அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: எங்க தோட்டத்துல எந்த ஒரு பூச்சிக்கடையும் வந்தது கிடையாது. ஒரே ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்ட என்னன்னா அஸ்வினி பூச்சி அப்படின்னு ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு எல்லோ டிராப்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சிக்கடையை நம்ம தவிர்க்கலாம்.
0: சரிங்க, இப்ப இந்த நோய் தாக்குதலை பத்தி சொல்லுங்க. எல்லா பயிருக்கும் வந்து நோய் தாக்குறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோய் தாக்குச்சுனா எப்படி கவனிக்கிறீங்க, என்னென்ன நோய்கள் வந்து தாக்கும், நோய் மேலாண்மை பத்தி சொல்லுங்க.
1: இதுக்கு வந்து நோய் எது வந்துட்டு நம்ம ஏன்னா அது போட்டு உயிர் பிடிச்ச 10-15 நல்லா மருந்து அடி, பூச்சி மருந்து ஃபென்வால், M45 சாஃபு, கவாச்சி, இந்த மாதிரி நிறைய பூச்சி மருந்து அடிச்சிடுறோம். இதுக்கு தாக்கக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் பெருசாக இதுக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது. அந்த பூச்சிக்கடி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறோம்.
0: சரிங்க, இந்த சாகுபடியில் களை மேலாண்மை பற்றி சொல்லுங்கள். களை வந்துச்சுன்னா எப்படி வந்து களை மேலாண்மை பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நாற்று வாங்கி நம்ம நட்டாச்சு, ஒரு 10 நாள் டெய்லி நம்ம காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி நீர் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் தான் அதில் நீர் பாய்ச்சிட்டு இருந்தோம்னா அது நல்லா 10 நாளில் உயிர் பிடிச்சிரும். உயிர் பிடித்த பின்னாடி அப்போ வந்து செடி ஓரளவுக்கு மேலே வளர ஆரம்பிச்சிடும். அப்போது சின்ன சின்னதாக களை வரும், நம்ம ஆள் விட்டு களை பறிச்சிடணும், அவ்வளோதான். வேணுன்னா நம்ம சின்ன சின்ன கொத்து இருக்கு இல்லைங்களா, அது போட்டு களை வெட்டிட்டு அந்த வேண்டாத களையெல்லாம் பறித்து வீசிடுவோங்க.
0: சரிங்க, இப்போ இந்த தண்ணீர் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள். இந்த பயிருக்கு வந்து தண்ணீர் மேலாண்மை எப்படி கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: 25 நாளில் காம்ப்ளெக்ஸ் இது ஒன்று போடுவோம். அது போட்ட பின்னாடி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு இது நம்ம ஒரு டைம் நட்டு வச்சிட்டோம்னா 2 வருஷத்துக்கு இது நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் தாங்க. அப்போ ஏதாவது இடையில வர அப்பப்போ ஆள் வச்சு, நிறைய ஆள் தேவைப்படாது, ஒரு மூட்டை கடுக்க ஒரு 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி தான், அதுவே ஜாஸ்தி தான் வைங்களேன். இந்த மாதிரி ஆள் வச்சு அப்பப்போ வரக்கூடிய களை செடிகளை, இப்போ நம்மளே டெய்லி தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிகிற களையை பறித்து வீசிட்டு சரியான அளவில் தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தோம்னா போதும். மற்றபடி இப்படியே நாம் பராமரிச்சுட்டு இருந்தோம்னா 2 வருஷம் வரைக்குமே இதில் நல்ல ஈல்டு கிடைக்குங்க.
2: இப்போ இந்த உரம் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள். இயற்கை உரம் வந்து என்ன பயன்படுத்துகிறீங்க, ரசாயன உரங்கள் வந்து என்ன பயன்படுத்துகிறீங்க, எத்தனை முறை பயன்படுத்துகிறீங்க, அது வந்து எப்படி செயல்படுத்துகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் அப்போ அதிகமாக யூஸ் பண்ணலை. அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு எந்த பயிர் போட்டு எடுக்கிறோமோ அதை எடுத்த பின்னாடி தேவைப்பட்ட கோழி எரு அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்று வாங்கி நட்டுருவோம். அதுக்கப்புறம் உயிர் பிடிச்ச பின்னாடி ஒரு 15 நாளில் நாங்கள் No.4 அப்படின்னு ஒரு எருவு இருக்கு இல்லைங்களா, அந்த எருவு No.4 எருவு வாங்கி வைப்போம். 15 நாளில் செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 நாளுக்கு அப்புறம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வளர்ந்துருக்கும், ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும்.

0: சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இந்த சலரியை வந்து என்னத்துக்காக பயன்படுத்துறாங்க, இந்த சலரியை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுங்களா?
1: சல்றியில் என்னென்ன நன்மை, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, இதெல்லாமே இருக்குது. இது அதனால் வந்துட்டு இது நிறையா பேர் உணவில் பயன்படுத்திக்கிறாங்க.
2: சரிங்க, இந்த சாகுபடியில் ஊடு பயிர் ஏதாச்சும் பயன்படுத்துறீங்களா? அப்படி பயன்படுத்தினா என்னென்ன பயிர்களை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க? அப்படி ஊடு பயிர் பயன்படுத்தி இதில் ஏதாச்சும் பணம் உண்டாக்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இதில் ஊடு பயிர் அந்த மாதிரி எதுவும் போடுறதில்ல, ஏன்னா இது வந்து சீக்கிரமாயிருது இல்லைங்களா. மற்ற பயிர் கேரட்டு, பீட்ரூட்டு, இது அந்த மாதிரியெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு முதல்லயே அறுவடைக்கு தயாராயிரும். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான், பீட்ரூட் கேரட்டெல்லாம் அதுக்கப்புறம்தான் அது அறுவடைக்கு தயாராகும். அதனால நாங்கள் அந்த மாதிரி எதுவும் ஊடு பயிர் எதுவும் போடுறதில்ல, சல்றி மட்டும்தான்.
3: இந்த சலரி பயிரோட சிறப்பை பற்றியும் மற்றும் அதோட மருத்துவ குணத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா சொல்லுங்கள்.
1: இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் முக்கியமாக இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், வந்து மூட்டு வலிக்கு பயன்படுதுங்க. இதிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்க, அந்த எண்ணெய் வந்துட்டு மூட்டு வலிக்கு பயன்படுது. அப்புறம் இது வந்துட்டு நரம்புக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது நல்லா விளைவிக்குது, இது நல்லா பயன்படுத்துகிறாங்க.
3: இதுக்கான முதலீடு வந்து எந்த அளவில் பண்ணுறீங்க? இது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயிருங்களா? இந்த பயிருக்கான குறைந்தபட்ச விலை எந்த அளவில் விற்கணும், அதை பற்றி சொல்லுங்க.
1: இதுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம நாற்று வாங்குகிறோம், ஒரு டீலர் கிட்ட இருந்து நாற்று வாங்குகிறோம், நம்ம வண்டி ஓட்டுறோம், அப்புறம் பூச்சி மருந்து, அதுக்குண்டான உரம். மற்ற காய்கறிகள் இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி இதுக்கு நம்ம போடுற முதலீடை வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தா, இந்த சல்றி பயிருக்கு நம்ம போடுற முதலீடு வந்துட்டு ரொம்பவே குறைவு. ஆனால் இதில் கிடைக்கிற லாபம் பார்த்தீங்கன்னா அதிகம். 1.5 மூட்டை காடுக்கு எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா கிட்ட அமௌண்ட் நமக்கு வரும். நல்ல ஈல்டு இருந்து இது விலை வந்துட்டு குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, அதிகபட்சம் 150 ரூபா வரைக்கும் விற்குது. குறைஞ்சபட்சம் 30 ரூபா 20 ரூபாய்க்கு விற்றாலுமே நம்மளுக்கு அது கண்டிப்பாக லாபம் தான். இந்த பயிர் வந்துட்டு லாபமான பயிர்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஈல்டு எடுக்கும்போது அந்த ஒரு செடி கட் பண்ணுறோங்களா, அது வந்துட்டு 1 கிலோ அந்த மாதிரி வெயிட்டெல்லாம் வருதுங்க. அப்போ நம்மளுக்கு 150 ரூபா அந்த மாதிரி ரெண்டில் விற்கிதுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அந்த பயிர் அப்படியே இருக்குது. அப்பப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் போட்டு பார்த்துக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது இந்த மாதிரி 1 கிலோ 150 ரூபா அந்த ரேட்டில் விற்கும்போது நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
3: சரிங்க, இப்போது ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட இந்த பயிரோட அறிமுகம் வந்து எப்படி இருக்குங்க? எந்த அளவில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ இங்கே இருக்கிற நம்ம மக்கள்கிட்ட பார்த்தோம்னா இதோட அறிமுகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க இல்லைங்களா. நம்ம இதை பயிரிடலாம், இதனால் நல்ல லாபம் வருது, இதனோட பயன் என்ன அப்படின்னு தெரியும். இதை நம்ம பயிர் பண்ணால் முதலீடு குறைவாக போட்டு லாபம் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் நம்ம அதிகமாக பயிர் பண்ணுறாங்க.
3: இந்த பயிரில் மகசூல் அதிகமாக எடுக்கணும்னா என்னென்ன பண்ணுறீங்க? மகசூல் அதிகமாக கிடைக்கணும்னு சொல்கிறதுக்காக என்னென்ன உரங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க? அதுக்கப்புறம் மகசூல் அதிகமாக எடுக்கணும்னா என்னென்ன மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இது வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான அதுக்கு அப்பப்போ என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறோமோ அதுக்கு உண்டான மகசூல் அது நமக்கு தருது. அது நாற்று நட்டதுலேருந்து காலையில் சாயந்தரம் கரெக்டான அளவு தான் அதுக்கு தண்ணி பாய்ச்சிடணும். உரம், அந்த 4 காம்ப்ளெக்ஸ் இது கொடுத்துட்ருக்கணும். இது ஒரு டைம் நட்டுட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும், 2 வருஷம் வரைக்குமே இது எதுவாகும். ஏன்னா நம்ம வேரோட அது எடுக்கிறது இல்லை, வேர் உள்ளேயே தான் இருக்கும். அது நம்ம ஒரு டைம் கட் பண்ணி எடுத்துட்டா திரும்ப திரும்ப அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ அதை எப்போ வளருதோ அப்பப்போ கட் பண்ணி மார்க்கெட் போட்டுடலாங்க. தனியாக இதுக்கு மகசூலுக்காக அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைங்க.
0: சலரி பயிரை வந்து மார்க்கெட்டிங் எங்கே பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இது நாங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு டீலர் கிட்டேருந்து நாற்று வாங்கிடுவோம். அந்த நாற்று 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் நாங்கள் நாற்று வாங்கிடுவோம். நாங்கள் சொன்ன அளவில் 1.5 அடிக்கு 1.5 அடி இந்த கேப்பில் வந்துட்டு நாங்கள் நாற்று நட்டுருவோம். அதிலிருந்து ஒரு 45 நாள் 50 நாள் அதுக்குள்ளே இது கரெக்டான ஈல்டு அறுவடைக்கு தயாராகிரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு கட் பண்ணிட்டு நம்ம நாற்று வாங்கினவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் இங்கே அதை அறுவடை பண்ணி ஊட்டி மார்க்கெட்டுக்கு நாங்களே கட் பண்ணி பேக் பண்ணி ஊட்டி மார்க்கெட் அனுப்பிடுவோம். என்ன வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இதுதான் நல்லாயிருக்கு, இப்படி தான் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம்.
0: ரொம்ப நன்றிங்க, இந்த சலரி பயிர் சாகுபடியை பற்றி அருமையாக பேசுனீங்க.
1: எனக்கும் இதை பற்றி பேசினது ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் தோட்டத்தில் ஒரு பயிரை நட்டு அதை எப்படி பாதுகாக்கிறோம், அதை எப்படி வளர்க்குறோம், நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே சொல்லியிருக்கேன். இதை பார்த்து 4 விவசாயிங்க இந்த விவசாயம் பண்ணி அதில் லாபம் பார்த்தாங்கன்னா எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். நன்றி.

இதுவரை சலரை சாகுபடி குறித்து விவசாயி பழனி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: முள்ளங்கி பயிரிடும் முறை மற்றும் அதன் பயன்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். முள்ளங்கி மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. பண்டை காலத்தில் எகிப்து, கிரீஸ், ரோம் போன்ற நாடுகளில் முள்ளங்கி அதிகம் பயிர் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா, இலங்கை உட்பட உலகில் உள்ள வெப்பமண்டல பிரதேச நாடுகள் அனைத்திலும் முள்ளங்கி பயிர் செய்யப்படுகிறது. முள்ளங்கியை வெப்பமண்டல சமவெளி பகுதி, வெப்பம் குறைந்த குளிர்காலம் மற்றும் மழைக்காலங்களில் சாகுபடி செய்வதற்கு ஏற்றது. முள்ளங்கி எப்படி பயிரிடுவது? மலைப்பகுதிகளுக்கு நீலகிரி சிகப்பு, ஒயிட் ஐசிக்கிள், ஜப்பானீஸ் ஆகிய ரகங்கள் ஏற்றவை. சமவெளி பகுதிகளுக்கு கோ 1, பூசா ராஷ்மி, பூசா தேசி, ஜப்பானீஸ் ஒயிட், அர்கா நிஷாத் ஆகிய ரகங்கள் ஏற்றவை. மலைப்பகுதிகளில் மார்ச் மாதமும், சமவெளி பகுதிகளில் செப்டம்பர் மாதமும் பயிர் செய்யலாம். அனைத்து வகையான மண்ணிலும் முள்ளங்கியை சாகுபடி செய்யலாம். அதிக விளைச்சல் பெற இயற்கையான எருமிகுந்த லேசான மணல் சார்ந்த கார அமில அளவு 5.5-6.8 வரை கொண்ட வண்டல் நிலம் மிகவும் உகந்தது. நன்கு மக்கிய தொழுவுரம் ஹெக்டருக்கு 25 டன் கடைசி உழவின் போது இட்டு மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும். நிலத்தை நன்கு உழுது தேவையான அளவுகளில் நீர் பாய்ச்சுவதற்கு ஏற்றவாறு பாத்திகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். 1 ஹெக்டருக்கு 10 கிலோ விதை தேவைப்படும். தயார் செய்துள்ள பாத்திகளில் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியிலும், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியிலும், 1.25 சென்டிமீட்டர் ஆழத்திலும் விதைகளை ஊன்ற வேண்டும். நீர்ப்பாசனம் விதைப்பதற்கு முன்பும் 3ஆம் நாளும் அவசியம் பாய்ச்ச வேண்டும். அதன்பின் மண்ணில் ஈரம் காய்ந்து விடாமல் தேவைப்படும் பொழுது நீர் பாய்ச்ச வேண்டும். விதைப்பதற்கு முன் அடியுரமாக 25 கிலோ தழைச்சத்து, 100 கிலோ மணிச்சத்து மற்றும் 50 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். விதைத்த 30 நாட்கள் கழித்து 25 கிலோ தழைச்சத்து மேலுரமாக இட வேண்டும். விதைத்த 15 நாட்களுக்கு பிறகு ஒரு கை களை எடுக்க வேண்டும். பிறகு வேர்களின் வளர்ச்சிக்கு செடிகள் முளைத்த 15-20 நாட்களில் அதிக நெருக்கமாக உள்ள செடிகளை களைத்துவிட வேண்டும். விதைத்த 45 நாட்களில் கிழங்குகள் அறுவடைக்கு தயாராகிவிடும். அறுவடைக்கு முன் லேசாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். களை கொத்திகள் மூலம் மண்ணை கொத்தி செடிகளை வேருடன் பிடுங்கி எடுக்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு 45-60 நாட்களில் 20-30 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். முள்ளங்கியில் ஃபைபர், ரிபோஃப்ளேவின், பொட்டாசியம், காப்பர், விட்டமின் B6, மெக்னீசியம், கால்சியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. முள்ளங்கியில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் விளைவுகளை எளிதில் தீர்க்கிறது. மேலும் இது தளர்வான குடலை உறுதிப்படுத்துவதற்கு உதவுகிறது. கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆகியவற்றிற்கு உதவுகிறது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே முள்ளங்கியை உணவில் சேர்த்து வந்தால் ஞாபக சக்தி பெருகும், மூளை சிறந்த வளர்ச்சி அடையும். முள்ளங்கி சாப்பிட்டால் கலோரி எண்ணிக்கையை நிறைவு செய்து எளிதில் பசியை நிறைவு செய்கிறது. முள்ளங்கியில் கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ளதால் எடையை இழக்க செய்கிறது. முள்ளங்கி இருதய நோய்களை குணமாக்க உதவுகின்றது.
2: இதுவரை தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில்
1: இயற்கை முறையில் முள்ளங்கியை எவ்வாறு பயிர் செய்வது, அதனுடைய பயன்களை குறித்து தெரிந்து கொண்டோம்.
0: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.

மாத ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு

0: கரீப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 8:05. நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, அதாவது 70s 80s ரிலீஸ் ஆன படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதில் அதாவது உங்களுடைய நேரோட விருப்பம் ஃபோனின் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் நிகழ்ச்சி இது. நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-9003-0038, 9342-9003-0038, மற்றொரு எண் 8300-1919-1038, 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7081 ஆகிய எண்களுக்கெல்லாம் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்கள் 70s 80s ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மற்றும் ஒரு வாட்ஸ்அப் எண் 8300-1919-1018 வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைதாளங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: மீண்டும் ஒருமுறை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் யாரு எங்கிருந்துன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேம், பேர் ராதாமணி மேம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கறேங்க.
0: சரிங்க,
1: முதல் நீங்க பேசுறீங்க மேம்.
0: சரிங்க, அப்புறம்
1: பாட்டு வந்து சேரன் பாண்டியன் வந்து ஒரு காதல் கடிதம் எழுதிங்க, அந்த பாட்டுங்க மேம்.
0: ஓகே, உங்க அம்மா வீடு எங்கங்க இருக்கு?
1: எங்க அம்மா வீடு அந்த கடப்பதிங்க மேம்.
0: ஓகே,
1: எங்க வீடு வந்து பாப்பிடிங்க.
0: ஓகே ஓகேங்க ஓகேங்க. அம்மா வீட்டுல லீவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பாண்டியன்
0: படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: 8:14 நினைத்தாலே இனிக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 எயிட்டிஸ் செவன்டிஸ்ல ரிலீஸ் ஆன பாடல்களை எல்லாம் கேட்டு, ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு, ஜாலியா அதாவது உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
1: இரவை இதமாக்கும் இனிமையான பாடல்களை வழங்கி வரும் ஊட்டி பண்பலைக்கு இனிய இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன்.
0: தேங்க்யூ சார், இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும். எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நினைத்தாலே இனிக்கும்ல என்ன சாங் கேக்குறீங்க?
1: ஒரு அருமையான பாட்டு, பாய் மரக்கப்பல் படத்துல இருந்து ஈரத்தாமரை பூவே. அப்படி பாட்டு
0: ஈரத்தாமரை பூவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா?
1: கண்டிப்பா.
0: ஓகே சார், ஓகே ஓகே. நீங்க ரசிச்ச அந்த பாடல் உங்களை தேடியே வந்துட்டே இருக்கு காற்றலைகள்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ சார்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு இருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும். எட்டு மணி 20 நிமிஷத்துல நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், நலம் சூப்பரா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
1: அறிவிப்பாளர் அறிவித்த பொன்னான நேரத்தில் நான் நலமாகவே இருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: பொன்னான நேரத்தில், ஓகே. என்ன பாடல் வேணும் சார்?
1: ஒரு அழகான பாடல் வேண்டும் அன்பு அறிவிப்பாளரே. நீ ஆண்டவனா என்று கேட்கின்ற ஒரு ஏக்கத்தோடு கேட்கின்ற ஒரு அருமையான பாடலை பெருமையுடன் வழங்குங்கள், கேட்க காத்திருக்கிறேன்.
0: கடவுளை பார்த்து நீங்க ஆண்டவனான்னு கேக்குறீங்க. ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.

பத்தாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நேரம் இப்போது 8:27 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் 70s 80s ரிலீஸ் ஆன ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்கள் நேரோட விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்களின் கடமை. அதனால நம்ம நிகழ்ச்சியில அடுத்த டேயர்

ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். 70s 80s ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. காதல் பரிசு படத்துலேருந்து கூக்கு என்று அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவர் வந்து பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலேருந்து கேட்டிருக்காரு, மடத்துக்குளம் வட்டத்துலேருந்து. அவருடைய விருப்பமாக காதல் பரிசு படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

0: ஒளித்த பாடல் காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியதை கேட்டோம் இளையராஜாவோட மியூசிக்ல. நேரம் இப்போது 8:38 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும், உங்கள் நாளை இனிமையாக்கும் பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்து நம்ம நிகழ்ச்சியில இணையும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: பாடல் வந்து அம்மன் கோயில் கிடைச்சாலே. பாடல் வந்து சின்ன மணிக்கு.
0: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குங்களா?
1: ஆமா மேடம், ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜாவோட மியூசிக்கில் அம்மன் கோயில் கிழக்காலை படத்திற்கான பாடல் தாங்க அதை கேட்டோம். கங்கை அமரனோட வரிகளில் அந்த பாடல் ஒலித்தது. நேரம் 8:44 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 சூப்பரான சாங்ஸ் எல்லாம் அப்படியே வளம் வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர் கனகரத்னம் அப்படின்றவர் ஈரமான ரோஜாவே படத்துலேருந்து கலகலக்கும் மணி ஓசைன்ற பாட்டு கேட்டிருக்காரு. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து அவருடைய விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

8:49 கேட்டு முடித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவே படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினர் பாடியது இளையராஜாவோட இனிய மியூசிக்ல கேட்டோம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் 70s 80s ரிலீஸ் ஆன பாடல்களை எல்லாம் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்து வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர் சிவா மார்க்கெட்லேருந்து பகுதியிலேருந்து கேட்டிருக்காரு. அதிசய பிறவி படத்துலேருந்து ஒரு தானந்தன கும்மிக்கொட்டின்னு சொல்லி ஒரு சூப்பரான சாங் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பமாக இந்த பாடல் ஒலிக்கிறது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

அதிசய பிறவி படத்திற்காக ஒழித்த அந்த குரல்கள் எம் வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில் கேட்டவும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவித்திருக்க அடுத்த நேயர் உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஜெர்மனியின் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்காரு. பழனி கவிதா ராஜா அவருடைய விருப்பமாக இந்த பாடல்.

நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது திரை காணம். நேரம் 9:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். அறிவியல் நேரம்.
1: வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், பொதுவா வெப்பம்னா என்ன?
3: வெப்பம் என்பது ஆக்சுவலா வெப்பம் என்பது இயற்பியலை பொறுத்தவரையில் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு செல்லும் ஆற்றல். இங்கிலீஷ்ல ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆற்றல் தான். எக்ஸாம்பிள், ஒரு குளிர்ந்த பாத்திரத்தில் சூடான தண்ணீரை ஊத்தி வைத்தால் அந்த சூடான தண்ணீர் அந்த குளிர்ந்த பாத்திரத்துக்கு போயிடும், அந்த குளிர்ந்த பாத்திரம் கூட சூடாயிரும். ஏன்னா அந்த ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும். சோ அது இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் நடந்துட்டு இருக்கும். அது இயற்பியலை பொறுத்தளவில் ஒரு ஹீட் ஒரு எனர்ஜி, டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல், அதான் ஹீட்டு. வானிலையை பொறுத்தவரை வானிலையில் ஹீட் என்பது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி பூமியை சூடாக்கி அதன் அருகில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் மூலம் வெப்பநிலை கூடுகிறது. சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி பூமியை சூடாக்கும் போது பூமி சூடாகிறது. பூமி சூடாகும்போது பூமி மேலே உள்ள அந்த காற்றுகள் சூடாகி வெப்பநிலை கூடுகிறது. ஸோ அல்டிமேட்டா சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி.
2: சார், இந்த வானிலை அறிவியல்ல நம்ம வெப்பத்தை பத்தி படிக்கும் போது ஹீட் இண்டெக்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, அப்படின்னா என்ன?
3: ஹீட் இண்டெக்ஸ் என்பது பொதுவாக நாம் உணரக்கூடிய வெப்பநிலையை குறிக்கும். அதாவது உண்மையான வெப்பநிலை, ஆக்சுவல் டெம்பரேச்சர். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஹீட் இண்டெக்ஸ் மாறும். ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் போது ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர், உணரக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு 42-43 சென்டிகிரேட்டாக காமிக்கும். இதை தான் நாங்கள் ஹீட் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இந்த ஹீட் இண்டெக்ஸ் ஆக்சுவல் டெம்பரேச்சர் வித் ஈரப்பதம், ஈரப்பதமும் ஆக்சுவல் டெம்பரேச்சரும் சேர்ந்தே தான் இந்த ஹீட் இண்டெக்ஸ் உருவாகிறது. இதனால உங்களுக்கு என்னன்னா, ஒரு சில நேரங்களில் அந்த சம்மர் சீசன்ல இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஹீட் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா தெரியும். அந்த மழை அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்பம் தெளிஞ்சிரும். லைட்டா மழை பெஞ்சிருக்கு, லேசான மழை. இந்த லேசான மழை பெய்ததுக்கு அப்புறம் அது ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். ஈரப்பதம் அதிகமாகும் போது இந்த ஹீட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து ஹீட் இண்டெக்ஸை அதிகப்படுத்துகிறது. சோ அதனால உங்களுக்கு வெப்பம் அதிக வெப்பம் இருக்கும் போது லேசான மழை பெய்தால் ஹீட் இண்டெக்ஸ் அதிகமாகி அந்த உணரக்கூடிய வெப்பம் அதிகமாக காணப்படும்.
2: சார், ஹீட் வேவ் அதாவது வெப்ப அலை அப்படின்னா என்ன?
3: வெப்ப அலை என்பது அந்த அதிகபட்ச வெப்பநிலை, நாங்கள் சொல்லுது இல்லையா, அப்போ அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட 4-5 டிகிரி சென்டிகிரேட் உயரவாக இருக்கும் போது நாங்கள் அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம், வெப்ப அலைன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக எப்படின்னா, அந்த வெப்ப அலை பொதுவாக இன்டீரியர் ஏரியாவில் நடக்கும். அதாவது கடலிலிருந்து தூரமான பகுதிகளில் அதிகமாக ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கும். எங்கெல்லாம் அந்த கடல் காற்று போக முடியாதோ அந்த இடங்கள்ல தான் ஹீட் வேவ் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இது உருவாதற்கான காரணம் எப்படின்னா, அதான் அந்த ஏரியா கடலிலிருந்து தூரமாக இருக்கணும். இன்னொன்று மேகங்கள் இல்லாமல் இருக்கணும். மேகம் இல்லாமல் இருந்ததுன்னா சூரிய ஒளி டேரக்டாக பூமியில் பட்டு பூமி சூடாகி அது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். மற்றபடி இது காற்று இல்லாமல் இருக்கலாம், உடல காற்று இல்லை. ஸோ அந்த ஹீட்டான இடத்துல உள்ள அந்த வெப்பம் எங்கேயும் போகாமல் டிஸ்பர்ஸ் ஆகாமல் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கும். அந்த ஸோ மந்த

0: சுத்தமான காற்று, அதாவது காம் விண்ட் சொல்லுவோம், விண்டு வந்து காமா இருக்கணும், கிளியர் ஸ்கையா இருக்கணும், மேகம் இல்லாமல் இருக்கணும், கடலிலிருந்து தூரமா இருந்தால் இந்த மாதிரி ஹீட் வேவ் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.
1: சார், வானிலை அறிவியல்ல வெப்பத்தை எப்படி வகைப்படுத்தலாம்?
0: வானிலை அறிவியலில் வெப்பத்தை மூன்று வகையாக பொதுவாக நாங்கள் வகைப்படுத்துவோம். முதல் வகை ட்ரை ஹீட், உலர் வெப்பம். ஈரப்பதம் குறைவாக இருக்கும் போதே ரொம்ப கடுமையாக உணரப்படும். உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற உள் பகுதிகளில் சம்மர் சீசன்ல வந்து ஏர்ல வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால வந்து என்னெல்லாம் ஹீட் எவ்வளவு கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஃபீலிங் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ட்ரையா இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும். அதை வந்து ட்ரை ஹீட்னு சொல்லுவோம், உலர்ந்த வெப்பம். இன்னொன்று வந்து இரண்டாவதாக ஈரப்பத வெப்பம், ஹுமிட் ஹீட், ஈரப்பத வெப்பம். இதில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். காரணம் வந்து உடல் உற்பத்தி செய்யும் வியர்வை வந்து வெளியேற முடியாமல் வெப்பம் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கு, அப்போ ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுனால ஸ்வெட்டிங் வந்து வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் ஃபர்தர் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் ஆஃப் பாடி ஹீட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது ஈரப்பதம் இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருப்பதனால் அதை வந்து நாங்கள் வந்து ஹுமிட் ஹீட்டுன்னு சொல்லுவோம், ஈரப்பத வெப்பம்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட். எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை சொல்லுதல்ல, அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து பல நாட்கள் தொடர்ந்து ஒரு ஏரியாவில் இருந்தால் அதை நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஒரு நாள் ரெண்டு நாள், இப்போ வெப்பநிலை வந்து ஒரு 2-3 days இருந்ததுன்னா அது ஓகே, அது நார்மல்னு வச்சுக்கலாம். அதே வந்து ஒரு 10-15 days ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை வட இந்தியா மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 7-8 degrees centigrade அதிகமாக நீண்ட நாட்கள் நிலவியது. இதை தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். அதாவது தீவிர வெப்பம். இந்த மூன்று வகை, உலர்ந்த வெப்பம், ஈரப்பத வெப்பம், தீவிர வெப்பம். இந்த மூன்று வகைகளை நாங்கள் வந்து வெப்பத்தை பிரிப்போம் எங்களுடைய வானிலை முறைப்படி.
1: சார், நிலம் எப்படி சூடாவது? அந்த நிலத்தோட வெப்பம் எங்கிருந்து வருது?
0: நிலம் எப்படி சூடாகிறது என்றால், சூரிய கதிர்கள் நேரடியாக நிலத்தை தாக்கி அதில் வெப்பத்தை சேமிக்கின்றன. இந்த சேமிக்கப்பட்ட வெப்பம் நிலத்தை சூடாக்கி அந்த நிலத்து பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. இதுதான் வெப்பநிலை உயர்வதற்கான காரணம். சூரியன் வர சன்லைட் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து சூடாக்குது. அந்த சூடான எர்த் சர்ஃபேஸ் வந்து பக்கத்தில் உள்ள காற்றுகளை கண்டக்ஷன் சொல்லுவோம், கண்டக்ஷன் மூலியமாக அந்த பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் பின் இந்த காற்று, சூடான காற்று வந்து கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி ஃபர்தர் ரைசிங் ஆகி இந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பூமியை சூடாக்குகிறது. பூமி சூடாகி பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர், இந்த காற்று வந்து கண்டக்ஷன் மூலம் சூடாகிறது. அதன் பின்பு இந்த பூமி பக்கத்தில் உள்ள ஏர் வந்து ஃபர்தர் கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி ஃபர்தர் ஹீட் ஆகி இந்த அட்மாஸ்பியரை ஹீட் ஆக்கிறது.
1: சார், இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன்னா என்ன சொல்லுவீங்க?
0: இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன் என்று சொல்ல போனால் பொதுவாக மார்ச் முதல் ஜூன் வரை காணப்படும். அதிகமாக காணப்படும் பகுதி என்றால் வட மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, பொதுவாக எல்லா வட மாநிலங்களிலும் இந்த ஹீட் வேவ் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் பீக் பீரியட்னு சொன்னால் மே, ஜூன், ஜூலை, இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த ஹீட் வேவ் வந்து அதிகமாக உணரப்படும். சவுத்தில் சொன்னால் ஆந்திரா வரைக்கும், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மே மாதத்தில் ஹீட் வேவ் வரலாம். மற்றபடி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் ஹீட் வேவ் வந்து மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கும். இந்த சீசன் வந்து மார்ச் டு ஜூலை வரை இருக்கும்.
1: சார், இப்போ சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இந்த வெப்ப அலை தாக்குதல் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்?
0: சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் வெப்ப அலை காலம் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை நீடிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கத்தால் வெப்பம் ஓரளவு குறைவாக உணரப்படும். ஆனால் உள் பகுதிகளில் கடற்காற்றின் தாக்கம் குறைவாக இருப்பதால் வெப்பம் அதிகமாக உணரப்படும்.
1: சார், இப்போ வெப்ப அலை காலத்தில் மழை பெஞ்சா ஏன் வெப்பம் இன்னும் ஜாஸ்தியாகுது?
0: வெப்ப அலை காலத்தில் மழை பெய்தால் சில நேரங்களில் வெப்பம் குறைவதற்கு பதிலாக அதிகமாக உணரப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால், மழையால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும். அதிக ஈரப்பதம் இருக்கும் போது நமது உடலில் உற்பத்தியாகும் வியர்வை எளிதாக ஆவியாகாது. இதனால் உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் மேலும் சூடாக உணரப்படும். இதுதான் காரணம்.
1: சார், வானிலைத்துறை எப்படி வெப்ப அலையை கண்காணிக்குது?
0: இந்திய வானிலைத்துறை வெப்ப அலையை கண்காணிக்க எங்களிடத்தில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வச்சிருக்கோம், செயற்கைக்கோள்கள் மற்றும் வெதர் பலூன்ஸ். இதன் மூலியம் நாங்கள் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணி அப்சர்வேஷன் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், காற்றின் வேகம், கிளவுட் கவர் போன்ற தரவுகளை சேகரித்து வெப்பநிலை எங்கெல்லாம் இருக்கிறது, கரண்ட் பொசிஷன் எப்படி, எந்த இடத்துல வெப்பநிலை எப்படி, எவ்வளவு வெப்பம் இருக்கு, அது மாதிரி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வெப்பநிலையை நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம்.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அந்த வானிலை துறை என்னென்ன மாடல் யூஸ் பண்ணுது?
0: ப்ரிடிக்ஷன் மாடல்னு சொல்ல போனால், ஆக்சுவலாக ஐஎம்டி வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய கணினி பேஸ்டு மாடலை யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா, ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது சயின்ஸ் பேஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனும் ஒரு வேலையை பண்ணும். ஒரு ஈக்குவேஷன் வந்து காற்றினுடைய மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கும், காற்று எங்கே போயிட்டுருக்கு, அதாவது விண்டுக்காக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து டெம்பரேச்சர், வெப்பம், அந்த காற்றினுடைய வெப்பத்தை கணக்கிடுவதற்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அதனுடைய ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அந்த காற்றினுடைய அழுத்தம், இதை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட்ல வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த கண்டிஷன் இப்போ இருக்குன்னா, நாளை, நாளை மறுநாள், அடுத்த 5 நாள் கழித்து, 10 நாள் கழித்து எப்படி இந்த அட்மாஸ்பியர் மாறும் என்பதை இந்த ஈக்குவேஷன் வந்து பிரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த இனிஷியல் கண்டிஷனை கொடுப்போம். இன்னைக்கு அட்மாஸ்பியர் எந்த ஸ்டேஜில் இருக்கு, அதை வந்து நாங்கள் அப்சர்வேஷன் மூலயமா கலெக்ட் பண்ணி இந்த மாடலில் ஃபீட் பண்ணி இந்த மாடல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணி நாளை, நாளை மறுநாள், அப்படி ஒரு 10 டேஸுக்கு, நெக்ஸ்ட் 10 டேஸுக்கு வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு காமிக்கும். இதுதான் வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூமெரிக்கல் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீஜனல் மாடல், இன்னொன்று வந்து குளோபல் மாடல், இன்னும் அடுத்தது வந்து கிளைமேட் மாடல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடலை யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லி மாடல் இதை ரன் பண்ணுவோம். டெல்லியில் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இந்த மாடலை ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து நாங்கள் அவுட்புட் அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்ககிட்ட வந்து சொல்லப்போனால் ஒரு 10 மாடல்கள் இருக்கிறது, நியூமெரிக்கல் மாடல்ஸ். ஸோ அந்த 10 மாடலை எவ்வளோ நாங்கள் ரன் பண்ணி அவருடைய அவுட்புட்டை எடுத்து அனலிசிஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சார், ஏன் அசஸ்மெண்ட் மாறுது ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும் இன்னொரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும்?
0: எல்லா நியூமெரிக்கல் மாடலும் ஒரே செட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அசஸ்மெண்ட் ஏன் மாறுதுன்னா, நாங்கள் குடிக்கின்ற அந்த இன்புட் கண்டிஷன் வந்து ஒரு மாடலுக்கும் வித்தியாசப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மாடல் வந்து ஆக்சுவலாக ஒரு சம் செட் ஆஃப் இன்புட் எடுக்கும், இன்னொரு மாடல் அனதர் செட் ஆஃப் இன்புட். அந்த இன்புட் வந்து வேரி ஆகும்போது மாடலுடைய அவுட்புட் வேரி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போனால் வேர்ல்டில் வந்து ஆக்சுவலாக ECMWF ஒரு மாடல் இருக்கு, யூரோப்பியன் சென்டருடைய மாடல், நியூமெரிக்கல் மாடல். ஸோ அதனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பெட்டர் தென் அதர் மாடல் இன் ஜென்ரல். காரணம் என்னென்றால், அந்த ECMWF மாடலினுடைய இனிஷியல் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒரு 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ஜெனரேட் பண்ணுதாங்க. அதனால் அந்த அவனுடைய இனிஷியல் கண்டிஷன் பெட்டர். ஏன்னா பெட்டர் த இனிஷியல் கண்டிஷன், பெட்டர் த அவுட்புட். இப்போ இனிஷியல் கண்டிஷனை வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா அசிமிலேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் வந்து மெயின். ஸோ அந்த டெக்னிக் வந்து 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வந்து ECMWF யூஸ் பண்ணுதாங்க. மற்ற சென்டரில் வந்து அந்த டெக்னிக் இல்லை. ஸோ இந்த மெயின் டெக்னிக் தான் மெயின், அந்த டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் தான் மெயின். 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னால உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனால அவுட்புட் இம்ப்ரூவ் ஆகுது. மற்றபடி ஈக்குவேஷன் வந்து எல்லா மாடல் நியூமெரிக்கல் மாடலுடைய ஈக்குவேஷன் வந்து சேம் தான், வேற ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேம் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒன்லி இந்த டிஃபரன்ஸ்னா இந்த இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு பெட்டர் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வேணும். ஸோ அவங்க அந்த ECMWF வந்து பெட்டர் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வச்சிருக்காங்க. அதனால அவனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து இம்ப்ரூவ், பெட்டர் ஃபோர்காஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷன் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும் போது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனும் தப்பாகும். இப்போ உங்களுக்கு இனிஷியலே நீ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இனிஷியலை வந்து நீங்கள் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலே தப்பாக இருக்கும் போது ஃபோர்காஸ்ட்டும் தப்பாகும். ஸோ அதான் இனிஷியல் கண்டிஷன் வந்து மாடல் டு மாடல் வேரி ஆகுதுனால அந்த அசஸ்மெண்ட்டும் வேரி ஆகிட்டு.
1: சார், நீங்கள் இந்த 4D டேட்டா வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன பொருள்?
0: ஸோ 4D வார் வந்து என்பது 4-dimensional டேட்டா அசிமிலேஷன். அந்த இது மோஸ்ட் ஆஃப் த சென்டர் வந்து 3D வார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3D வாரில் வந்து 3-dimensional டேட்டா அசிமிலேஷன், அதில் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட், வெர்டிகல் லெவல்ஸ் இருக்கும் 3D வார். இந்த 4D வார் வந்து 4-dimensional XYZ இன் டி டைம். அதாவது இப்போது ஒரு இன்னைக்கு இன்னைக்குடைய அட்மாஸ்பியருடைய கண்டிஷனை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இது லேட்டிடியூட், லாங்கிடியூட், அப்புறம் வெர்டிகல் லெவல்ஸ் ப்ளஸ் டைம் எடுத்துக்கிடுவாங்க. டைம் இப்போ நேத்திலிருந்து அப்சர்வேஷன் எடுத்து, நேத்திலிருந்து எஸ்டர்டேலிருந்து, எஸ்டர்டே லாஸ்ட் 24 hoursலிருந்து அப்சர்வேஷன் எடுத்து டைம் ஒவ்வொரு 3 hours வந்து அந்த டேட்டா அசிமிலேட் பண்ணி இன்னையுடைய கண்டிஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் அப்சர்வேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்தது தான் அந்த 4D வாருங்கிறது. அந்த ப்ரீவியஸ் எல்லா டேட்டாவும் வந்துட்டு இருக்கும்.

அங்கே வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் தியரம் அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, அந்த நியூட்டன்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி அந்த லாவை யூஸ் பண்ணி முடி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த ஈக்குவேஷன் இருக்கும், அதை அதை யூஸ் பண்ணி தான் வந்து மாடல் அந்த ஏர்னுடைய மூமெண்ட்டாக கண்டுபிடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து தெர்மோடைனாமிக்ஸ், இந்த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், அந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன்ஸ் அது டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு, அந்த ஏர்னுடைய டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அது போக மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம், மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒரு ஏர் மாஸ் வந்து ஒரு இடத்துல வரும்போது அது எப்படி எல்லா டைரக்ட்லேருந்து ஏர் வந்துச்சுன்னா அது வந்து ரைஸ் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமான்னு அந்த இதை கண்டுபிடிக்க மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க, இப்போ ஏர் மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்கு ஈஸ்ட் வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை மூமெண்டம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏரை கண்டுபிடிச்சிருவோம். அது போக இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதில் நியூமெரிக்கல் மாடலில் வந்து டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்று வந்து இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னொன்று நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்லி பேலன்ஸ்ன்னு இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த இது நமக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், சர்ஃபேஸில் மேலே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து 1013 ஹெக்டா பாஸ்கல் இருக்கும் பொதுவாக, மேலே போக ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன 50 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு 1 ஹெக்டா பாஸ்கல் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் சர்ஃபேஸில் அது எங்கேயுமே ஹை ப்ரெஷரோ எங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த தரையிலிருந்து மேல் நோக்கி ஹை ப்ரெஷர்னால ஒரு ப்ரெஷர் கிடையாது ஃபோர்ஸ் எப்போதும் இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் த எர்த், சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ அது வந்து பூமியை நோக்கி இருக்கும். ஸோ மேலே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கிடையாது ஃபோர்ஸும், மேலேருந்து கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியர் வந்து சம் ஏர் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் ஏர் மாஸ் இருக்குல்ல, அந்த ஏர் மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பேலன்ஸாக இருக்கும். அட்மாஸ் இது வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்கலி பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸ்னால் ப்ரெஷர் கிடையாது ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பொதுவாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து வெதர் சிஸ்டம் சொல்லுவோம். வெதர் சிஸ்டம்னா சின்ன சின்ன இந்த தண்டர்ஸ்டாமில் வந்துட்டு இருக்கலாம், இதில் மெசோஸ்கேல் சிஸ்டம் இருக்கு. இது வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து வராது, பேலன்ஸ் ஆகாது. பெரிய சிஸ்டம் இந்த சைக்ளோன் இல்லை இந்த டிப்ரெஷன் இல்லை இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி பெரிய சிஸ்டம்லாம் இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ எங்கே வந்து ஏர் மூவ் ஆகிட்டு இருக்கு வெர்டிக்கலாக, எங்கே வந்து சிங்கிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஏர் வந்து ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே போக போக வந்து ஏர் வந்து கூல் ஆகும், ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகும். அது மாதிரி அந்த ஏருக்கு சிங்க் ஆச்சு கீழே விழுந்து வரும்போது சப்சிடன்ஸ் சொல்லுவோம், சப்சிடன்ஸ் ஆகும்போது ஏர் வந்து வார்ம் ஆகும். அதாவது சப்சிடன்ஸ் அதாவது கீழே வர ஏர் வந்து வார்ம் ஆகும், மேலே போகிற ஏர் வந்து கூல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சப்சிடன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை வரும். ஏர் எங்கிட்ட ஒரு இடத்துல சிங்க் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை, மேகங்கள் இருக்காது. ஏன்னா அது வந்து கீழே வந்துட்டு இருக்கு, இந்த ஏர்லாம் கீழே வந்துட்டு இருக்கு, மேலேருந்து கீழே வருது. அப்போ கீழே வரும்போது சப்சிடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வார்மிங் அந்த இடத்துல ஃபுல்லாக வார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளியர் ஸ்கையாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து அதிகமானு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த இடத்துல, அதே இடத்துல வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைஸ் ஆகும்போது அங்கே வந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகும். என்ன கண்ட இது வந்து இந்த ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகி ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகி அந்த க்ளவுட்லேருந்து ரெயின் வரலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்னொரு மாடல் வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுவோம். நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னா அதில் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் செப்பரேட்டாக, எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் வந்து அதாவது லேட்டிடியூட், அதாவது நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் யார் மூவ் பண்ணதுக்கு ஒரு ஈக்குவேஷனும், நார்த் சவுத் டைரக்ஷனில் யார் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், வெர்டிக்கல் அப் அண்ட் டவுன் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், மூணு ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுது. இந்த மாடலை யூஸ் பண்ணி அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். இந்த மாடல் வந்து இந்த இது தண்டர்ஸ்டாம் கன்வெக்டிவ் க்ளவுட்லாம் அப்பப்போ நடக்கும், இந்த கன்வெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் தண்டர்ஸ்டாம் அப்படில, அந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ணுக்கு இந்த நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணி இந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வேல்யூட் ஃபார் ஒன்லி அந்த சினாப்டிக் ஸ்கேல் சிஸ்டம். எங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேல் சிஸ்டம் இருக்கும், ஆர்டர் ஆஃப் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரில் உள்ள சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம் அதாவது அதனுடைய சிஸ்டத்தை வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ கன்வெக்டிவ் க்ளவுடு, இந்த கன்வெக்டிவ் க்ளவுடு எப்படி வருதுன்னா எங்களுக்கு ஒரு மேகம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேகங்கள் உண்டு. லோ க்ளவுடுன்னு சொல்லுவோம், மீடியல் ஹை க்ளவுட் சொல்லிட்டு இருப்போம்.

0: இந்த மேகங்கள் இதில் வந்து இந்த தண்டஸ்டாம் கொடுக்கக்கூடிய கிளவுடு வந்து சிபின்னு சொல்லுவோம், குமுலோ நிம்பஸ் கிளவுடு. ஸோ இந்த கிளவுடை பார்த்தா நாங்கள் வந்து தண்டஸ்டாம் வார்னிங் கொடுப்போம். ஸோ இந்த கிளவுடெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கு வந்து அந்த மெசோஸ்கேல் மாடல், அதாவது நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த தண்டஸ்டாம் கேப்சர் பண்ணும். இதனால் வந்து பொதுவாக வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் இரண்டு வகையான மாடல்கள் உண்டு. ஒன்று ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இன் ஜென்ரலாக எல்லா அதாவது வெதர் சிஸ்டத்தை வந்து கேப்சர் பண்ணும். அதாவது தான் இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம், இந்த கன்வெக்டிவ் வெதர் சிஸ்டத்தை தவிர எல்லா வெதர் சிஸ்டத்தையும் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் கேப்சர் பண்ணும். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு மட்டும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐஎம்டியில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது, ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது, நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடலே எல்லா ரிசல்ட்ஸையும் கொடுத்துருதுன்னா எதுக்கு மனிதன் அங்கே தேவை?
0: எதுக்கு மனிதன் தேவைன்னா அப்சர்வேஷன் வந்து மனிதன் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது இப்போ ரிமோட் சென்சிங்கில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ரிமோட் சென்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒன் தேர்ட் ஆஃப் எர்த் வந்து சி இருக்குது, ஓஷனிக் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நம்ம மேனுவல் அப்சர்வேஷன் பண்ண முடியாது, ரிமோட் சென்சிங் தான் வந்துட்டுருக்கோம். அந்த ரிமோட் சென்சிங் வந்து எஸ்டிமேஷன் தான், அப்சர்வேஷன் கிடையாது. ஸோ அந்த எஸ்டிமேஷனை வந்து அப்சர்வேஷனை பார்த்தது ஹியூமன் தேவைப்படும். ஏன்னா அது வந்து இப்போ சேட்டலைட் வந்து சேட்டலைட் கேமரா இருக்குது, ரேடியோ மீட்டர் இருக்குது. ரேடியோ மீட்டரில் கிடைக்கக்கூடியது வந்து ரேடியன்ஸ் கிடைக்கும். அந்த ரேடியன்ஸை வந்து நமக்கு மெட்டலாஜிக்கல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன், அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி எம்பிரிக்கல் ரேஷன் அது மாதிரி அவங்க சயின்டிஃபிக் ஸ்டடி யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஹியூமனுடைய ரோல் தேவை. ஏன்னா அது வந்து எஸ்டிமேட் பண்ணது, நமக்கு வந்து அப்சர்வேஷன் தேவைப்படுது. ஏன்னா அப்சர்வேஷன் வந்து இம்பாசிபிள் ஓவர் ஓசனிக் ஏரியா, மேனுவல் அப்சர்வேஷன். அதனால ரிமோட் சென்சிங் டேட்டாவை வந்து மேனுவல் அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாங்கள் வந்து ரேடியோ டியூப் டிரான்ஸ்ஃபர் மாடல் யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட் டேட்டாவை வந்து அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்சர்வேஷனை வந்து மாடல் கொடுப்போம். மாடல் அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ரன் ஆகும். ஏன்னா மாடலுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அந்த இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபோர்காஸ்ட் கொடுக்கும், கேட்டிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா, பெர்ஃபெக்டாக வேணும்னா, அப்போ ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணணும், அந்த அப்சர்வேஷன் சரியானு செக் பண்ணணும். செக் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த வேலை பண்ணதுக்கு வந்து ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தேவை. ஒன்ஸ் வந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்கும். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை.
1: சார், இந்த வெப்ப அலையில் என்னென்ன நிறங்கள் வச்சு அதை பிரிக்கிறாங்க?
0: வெப்ப அலை எச்சரிக்கை பொதுவாக நம்ம வந்து ஹீட் வேவ் வார்னிங்கை வந்து மூன்று நிறங்களில் வழங்கப்படுகிறது. மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற மூன்று வகையில் நாங்கள் அதை கொடுக்கோம். அந்த எல்லோ அலர்ட் வந்து சில ஒரு வாட்ச், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆரஞ்சு வந்து எச்சரிக்கை இருக்க வேண்டும், எச்சரிக்கை நிலை, தயார் நிலையில் இருங்கள் என்று சொல்லக்கூடியது. சிவப்பு ரெட் அலர்ட் வந்து மிகவும் எச்சரிக்கை, ஆபத்து. அந்த மாதிரி மூன்று வகைகள் நாங்கள் வாணி கொடுப்போம். ஸோ அந்த எல்லோ அலர்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும், அதை வந்து கவனமாக இருக்க சொல்லணும், இருக்க சொல்லுவோம். அது இண்டிகேட் பண்ணுது எல்லோ அலர்ட்னால கவனமாக இருங்கள் அர்த்தம். ஆரஞ்சு அலர்ட் வந்து தயார் நிலையில் இருங்கள், கெட் ரெடி. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். இதுதான் இந்த ரெட் அலர்ட் வந்து ஃபைனல் வார்னிங். என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த ரெட் அலர்ட்ல எடுக்கக்கூடிய ஆக்ஷனை வந்து மக்கள் எடுக்கணும். அதுதான் ரெட் அலர்ட்டுடைய வார்னிங்.
1: சார், விவசாய துறையை வெப்ப அலை எப்படி பாதிக்குது?
0: வெப்ப அலை விவசாயத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதிக வெப்பத்தால் பயிர்கள் உலர்ந்து சேதமடைகின்றன. மேலும் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாய உற்பத்தியும் வருமானமும் குறைகின்றன. ஏன்னா வீரப்பதம் வந்து குறையும், ஹீட்டு அதாவது வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த பயிர்கள் எல்லாம் உலர்ந்து காணப்படும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பயிர்கள் சேதமடையலாம். இன்னொன்று பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கு, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த எவாப்ரேஷன் வாட்டரில் எவாப்ரேட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால அதிக பாசன நீர் தேவைப்படும், தட்டுப்பாடு ஏற்படும். இந்த இப்போ கிணற்று பாசனம்னா கிணற்றினுடைய தண்ணீரோட வற்றும், ஏரி பாசனம் ஏரியினுடைய தண்ணீர் வற்றி போகும் அதிக சூடுனால். ஸோ அதனால இது விவசாயத்தினுடைய விவசாயத்துறையில் இது பாதிப்பை ஏற்படுத்தும், அதிக வெப்பநிலை.
1: சார், இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரை எப்படி வெப்பநிலை பாதிக்குது?
0: போக்குவரத்து துறையும் பாதிக்கிறது. அது அதிக வெப்பத்தால் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் சேதமடைகின்றன. இந்த ரோடு நம்ம போடுறது இல்லையா, கான்கிரீட் ரோடு, அந்த மாதிரி அந்த ரோடுகளுடைய வெப்பத்தினால் ஆக்சுவலாக வந்து அது எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரோடுகள் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி அந்த அதில் கீரல்கள் விழும். மற்றபடி ரயில் ரோடு வந்து ரயிலுடைய இரும்பு இல்லையா, அதோடைய அது எக்ஸ்பெண்ட் ஆகும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆகி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும். இதனால் அந்த ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு மக்களை வச்சு பண்ணிட்டு இருப்போம், டிரான்ஸ்போர்ட் ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். அந்த ரோடு ரிப்பேர் பார்க்கறதுனால மக்களுடைய வெயில் நேரத்தில் வேலை பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா அது வந்து எசென்சியல் ஒர்க்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வேலை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
1: சார், வெப்பநிலையால்

0: மனித உடலுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது?
1: வெப்பநிலை காரணமாக உடல் பாதிப்புன்னு சொல்ல போனால் வெப்ப காய்ச்சல் வரும், நீர் சத்து இழப்பு ஏற்படும், மறுபடி அப்பப்போ மயக்கம் கூட ஏற்படும். ஏன்னா இப்போ வெயில் நேரத்தில் வெயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock நீங்கள் இப்போ வெயில் நேரத்தில் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்கம் அது மாதிரி, ஏன்னா டீஹைட்ரேஷன் அது மாதிரி நோய்கள் வந்துட்டு இருக்கும். இதனால் மக்கள் வந்து அந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், பொதுவாக அவாய்ட் பண்ணும். வெயில் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த நாங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட் அலர்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த பீரியடில் வந்து அவங்க வெளியே போகக்கூடாது. இந்த மோஸ்ட்லி வந்து அந்த 12 o'clock ஒரு 3 o'clock வரைக்கும் அதுதான் பீக் பீரியடாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம். அந்த நேரம் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியே போனால் கூட அவங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே போனால் கூட அந்த நிழல் பகுதியை பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும்.
0: சார், நம்ம அண்டார்டிகாவே நல்ல குளிர்ந்த இடம் தான் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அண்டார்டிகாவில் எப்படி வெப்பநிலை வருது?
1: அண்டார்டிகா பொதுவாக குளிராக தான் இருக்கும், குளிர் பகுதி தான். அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அங்களுடைய வெப்பநிலை வந்து எப்போதும் ஸ்டேட்டிக்காக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஐஸ் ஃபுல்லாக வந்து ஐஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங்ன்றனுடைய இம்பேக்டினால அந்த லோ லேட்டிடியூடில் உள்ள ஏர், நம்ம பூமத்திரையில் உள்ள ஏர் மற்றும் அந்த அண்டார்டிகா பக்கத்தில் உள்ள கடல் காற்று வந்து அங்கே வந்து போகிறதுனால கடல் காற்றுலாம் வார்மாக இருக்கும். ஏன்னா லோ லேட்டிடியூடு நம்ம இந்த அந்த போலார் ரீஜனில் வந்து காற்று குளிராகவும் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து வார்மாக இருந்துகிட்ருக்கும். இந்த வார்ம் ஏர் வந்து உள்ளே வந்து அட்ராக்ஷன் உள்ள போகிறதுனால அந்த அண்டார்டிகாவினுடைய ஏர் வந்து வெப்பமாக காணப்படுகிறது. இது ஒரு காரணம். மற்றபடி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த விண்ட் பேட்டர்ன், ஸோ மேலே வந்து விண்ட் போயிட்டு இருக்கோம், போலார் வட்டக்ஷன் சொல்லுவாங்க, அந்த விண்ட் பேட்டர்னுடைய சேஞ்சஸ் ஒரு காரணம். இதுதான் வந்து ஆய்வுப்படி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விண்ட் பேட்டர்ன், இந்த ப்ரெஷர் பேட்டர்ன் ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு இருக்காங்க. மெயின் காரணம் வந்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னாலுமே அதன் மூலியமாக இந்த அண்டார்டிகா வந்து வெப்பமாதுக்கான காரணங்களாக இருக்கலாம்.
0: சார், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் குளோபல் வார்மிங் எப்படி வெப்ப அலையை ஜாஸ்தி பண்ணுது?
1: குளோபல் வார்மிங்கினால வந்து நம்ம எர்த் வந்து வார்ம் ஆகுது. ஸோ எர்த் வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வெப்ப அலை அதிகமாகும். ஸோ குளோபல் வார்மிங் வந்து டைரக்டாக வந்து நம்ம வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங்னால வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இந்த சீனுடைய ஹீட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ ஹீட் கண்டென்ட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து எவாப்பரேஷன் அதிகமாகும், லேண்டும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக குளோபல் வார்மிங்னால வந்து வெப்ப அலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும்.
0: சார், வெப்ப அலையால் எதனால் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுலாம் அஃபெக்ட் ஆகுது?
1: வெப்ப அலையினால வெப்ப அலை ஆக்சுவலாக அதிகமாக இருக்கும்போது அந்த வெப்ப அலை வந்து டெம்பரேச்சர் ஆக்சுவலாக வந்து இந்த அதிகபட்ச டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால வந்து டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த வெப்பலை சப்போஸ் இந்த ஏர் வந்து ஏன்னா அந்த இடத்துல உள்ள ஏர்லாம் வந்து சூடாக இருக்கிறதுனால வந்து அந்த ஏர் வந்து அதாவது டென்சிட்டி கம்மியாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஏர்க்ரஃப்ட் ஆப்ரேஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஏர் வந்து டென்ஸாக இருக்கணும். ஹையர் த டென்ஸ் மோர் த லிப்டிங் அப்படி சொல்லுவாங்க ஏர்க்ராஃப்டை பொறுத்தளவில். அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டென்சிட்டி கம்மியாக இருந்துட்டு இருக்கும். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த இடத்துல அப்படி அங்கே வரும்போது அந்த ஒரு டர்புலன்ஸ் இருக்கும், அதை நாங்கள் வந்து லோ லெவல் விண்ட்ஷியர் கிரியேட் அதுக்கு விண்ட்ஷியர் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல லோ லெவல் விண்ட்ஷியருமாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர்னால அந்த டர்புலன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ லோ லெவல் டர்புலன்ஸ் வந்து ஹீட்டிங்னால வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி ஏர்க்ராஃப்ட்டுக்கு சொல்லணும், இந்த இடத்துல வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து. அந்த இது வந்து மோஸ்ட்லி அந்த சம்மர் சீசனில் வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி டர்புலன்ஸ் இருக்கும், லோ லெவல் டர்புலன்ஸ் டூ டு ஹீட்டிங். ஸோ அதை வந்து ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட்டருக்கு சொல்லி அந்த இடத்த அவாய்ட் பண்ண சொல்லலாம். மற்றபடி ஆக்சுவலாக எப்படின்னா இன்னொன்று, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஏர்க்ராஃப்டினுடைய எஃபிஷியன்சி கம்மியாகும், ஏர்க்ராஃப்டினுடைய எஃபிஷியன்சி. ஏன்னா எவரி 2 degrees centigrade கூடும் போது கூட உங்களுக்கு வந்து அவனுடைய அந்த லோடிங் பவர் அந்த பேலோடு வந்து ரிடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு டெம்பரேச்சரில் சப்போஸ் ஒரு 10 degrees centigrade இவ்வளோ லோடை ஏற்றி போனான்னா அது வந்து 25 ஆகும்போது அவன் லோடை குறைக்கணும். இப்போ அதே 30 degrees centigrade ஏற்றி போன லோடை வந்து 30 degrees ஆகும்போது அவன் குறைக்கணும். டெம்பரேச்சர் கூட கூட அந்த லோடு அவனுடைய ஏர்க்ராஃப்டோடைய லோடை குறைக்க வேண்டியிருக்கும். டெம்பரேச்சர் வந்து அவனுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட். டெம்பரேச்சர் எப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக டென்சிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும். டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பவர் வந்து கம்மியாகும், மிதக்கும் தன்மை வந்து கம்மியாகும், அதாவது அந்த அப்ட்ராப் கம்மியாகும். ஸோ அதை இன்டைரக்ட்லி வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷன் வந்து பாதிக்கும்.
2: இதுவரை வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நீர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவி

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடுவான்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: சசக நிசப்பா நிசாசா சச சமக நிசப்பா நிசாசா நிச ச ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பன்னீர் புஷ்பங்கள். படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: வானொலிக்கு 90. நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: நேரம் 10:33. நேரலை ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் காதல் ஓவியம்.

நேரம் 10:49, 25 நொடி. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதில்லை.

நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக மலேசியா வாசுதேவன் ஜென்சி எஸ் பி சைலஜா குரல்களில் மலர்கிறது நிறம் மாறாத பூக்கள்.

0: சென்னை வானொலி நிலையம். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகள வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.7 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%, பதிவான மழை அளவு 0.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியது. எங்கெங்கோ தேடி பார்த்தேன், இப்படி ஒரு அழகு எங்கும் நான் கண்டதில்லை.